0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 100.1 MHz ஆகாஷ்வாணி சென்னை FM கோல்டு.
1: நேர்கள் கேட்டு ரசிக்கலாம் தேனி சை பக்தி பாடல்கள் நிகழ்ச்சி. துவக்கமாக KJ யேசுதாஸ் பாடியுள்ள பாடல்.

ஒழித்த பாடலை பாடியவர் கேஜே ஜேசுதாஸ். நிகழ்ச்சியில் தொடர்ந்து சிஸ்டர் சாரா நவ்ரோஜி குழுவினர் பாடியுள்ள பாடல்.

0: சென்னை வானொலியின் பண்பலை அலைவரிசைகளில் ஒலிபரப்பாகும் நிகழ்ச்சிகளை தமிழில் தொகுத்து வழங்க பகுதி நேர அறிவிப்பாளர்கள் தேர்ந்தெடுக்கப்பட உள்ளார்கள்.
1: வயது வரம்பு 2026 ஆண்டு செப்டம்பர் மாதம் முதல் தேதி அன்று 20 வயது முதல் 40 வயதுக்கு உட்பட்டவராக இருத்தல் வேண்டும்.
0: கல்வி தகுதி, அங்கீகரிக்கப்பட்ட பல்கலைக்கழகத்திலிருந்து ஏதேனும் ஓர் இளநிலை பட்டம் பெற்றவராகவும் பள்ளி படிப்பில் தமிழை ஒரு பாடமாக படித்தவராகவும் இருத்தல் வேண்டும்.
1: விண்ணப்பதாரர்கள் சென்னை மற்றும் சென்னையை சுற்றியுள்ள பகுதிகளில் வசிப்பவராக இருத்தல் வேண்டும். வானொலி நிலையத்திற்கு அருகில் வசிக்கும் விண்ணப்பதாரர்களுக்கு முன்னுரிமை வழங்கப்படும்.
0: நல்ல குரல் வளமும் தெளிவான உச்சரிப்பும் ஒலிபரப்பில் ஆர்வமும் பொது அறிவு திறன் பெற்றவராகவும் இருத்தல் வேண்டும்.
1: எழுத்து தேர்வு, குரல் தேர்வு, நேர்முக தேர்வு ஆகிய 3 அடுக்கு தேர்வு முறையின் மூலம் விண்ணப்பதாரர்கள் தெரிவு செய்யப்படுவார்கள்.
0: தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள் நிகழ்ச்சிகளின் தேவைக்கேற்ப பகுதி நேர பணிக்கு அதிகபட்சமாக மாதத்திற்கு 6 நாட்கள் மட்டுமே அழைக்கப்படுவார்கள்.
1: விண்ணப்பிக்க தகுதியுடையோர் இதற்கான விண்ணப்பத்தை facebook.com/AIR Chennai, instagram.com/AIR Chennai மற்றும் twitter.com/AIR Chennai ஆகிய சமூக வலைதளங்களில் தரவிறக்கம் செய்து கொள்ளலாம்.
0: விண்ணப்ப கட்டணம் பொது பிரிவினருக்கு 354 ரூபாய், SC/ST பிரிவினருக்கு 266 ரூபாய் GST உட்பட.
1: விண்ணப்ப கட்டணத்தை டிமாண்ட் டிராப்ட் மூலம் இன் ஃபேவர் ஆஃப் டிராயிங் அண்ட் டிஸ்பர்சிங் ஆபீசர், ஆல் இண்டியா ரேடியோ சென்னை என்ற பெயரில் மட்டுமே பணம் செலுத்தி விண்ணப்பத்துடன் இணைத்து நேரில் சமர்ப்பிக்க வேண்டும்.
0: விண்ணப்பத்தை முழுமையாக பூர்த்தி செய்து தேவையான சான்றுகளின் நகல்களையும் விண்ணப்பத்தோடு இணைக்க வேண்டும்.
1: பூர்த்தி செய்த விண்ணப்பங்களை சென்னை வானொலி நிலையத்தில் இம்மாதம் 25ஆம் தேதிக்குள் காலை 11 மணி முதல் மாலை 4 மணி வரை அலுவலக நாட்களில் திங்கள் முதல் வெள்ளி வரை நேரில் சமர்ப்பிக்க வேண்டிய முகவரி:
0: தி ஹெட் ஆஃப் புரோகிராம்ஸ், நிகழ்ச்சி பிரிவு தலைவர், புரோகிராம் கோஆர்டினேஷன் செக்ஷன்.

0: நிகழ்ச்சி ஒருங்கிணைப்பு பிரிவு, ரூம் நம்பர் 27, ஆல் இண்டியா ரேடியோ, காமராஜர் சாலை, மயிலாப்பூர், சென்னை 600004.
1: மேலும் விவரங்களுக்கு facebook.com/AIR Chennai, instagram.com/AIR Chennai மற்றும் twitter.com/AIR Chennai ஆகிய சமூக வலைதளங்களை பார்த்து தெரிந்து கொள்ளலாம்.
0: இது பகுதி நேர பணிக்கான அறிவிப்பு மட்டுமே, வானொலியில் நிரந்தர வேலைக்கான அறிவிப்பு அல்ல.
1: வானொலி ஒலிபரப்பில் ஆர்வமுள்ளவர்களை வரவேற்கிறது சென்னை வானொலி.
0: ஆர்வமுள்ளவர்கள் இன்றே விண்ணப்பிக்க தொடங்குங்கள்.
2: தேனிசை பக்தி பாடல்கள் நிகழ்ச்சியில் தொடர்ந்து சூலமங்கலம் சகோதரிகள் பாடியுள்ள பாடல்.

நேர்கள் இதுவரை கேட்டு ரசித்தது தேனிசை பக்தி பாடல்கள். நேர்களை இன்னும் சில நொடிகளில் தொடர்வது சமஸ்கிருதத்தில் செய்தியறிக்கை. டெல்லியிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்கலாம்.

நேர்களே, 100.1 எஃப்எம் கோல்டில் இன்று இடம்பெற உள்ள நிகழ்ச்சிகள் பற்றிய விவரம் அறிவோம். நிகழ்ச்சி நிரலில் இன்று காலை 7:15 திரையிசை, 7:30 ஆர்ட் சவேரே செய்தி தொகுப்பு டெல்லி அஞ்சல், 8:30 திரைகானம் கேட்டு ரசிக்கலாம், 9:00 இசை பெட்டகம் குன்னக்குடி ஆர் வைத்தியநாதன் அவர்களின் வயலினிசை இடம்பெறும், சேர்த்தலை ஆர் அனந்தகிருஷ்ணன் அவர்கள் மிருதங்கம், வைக்கம் ஆர் கோபாலகிருஷ்ணன் அவர்கள் கட்டம், மாயவரம் டி எஸ் ராஜாராம் அவர்கள் மோர்சிங். 10:10 விஸ்வதர்பன், 10:20 வேர்ல்ட் நியூஸ் டெல்லி அஞ்சல், 10:30 சுகமான ராகங்கள், 11:10 திரைகானம் கேட்கும் நேரம், 11:30 மல்லேபுதண்டா தெலுங்கு நிகழ்ச்சியில் இன்று கேடிசிடி எய்டட் ஆரம்பப்பள்ளி மாணவர்கள் வழங்கும் பல்சுவை நிகழ்ச்சி இடம்பெற கேட்கலாம். 12:00 திரைகானம், 12:40 மெல்லிசை. இன்று பிற்பகல் 1:10 இசை மலர். நேர்களை, இன்றைய இசை மலர் நிகழ்ச்சியில் ராஜேஸ்வரி சங்கர் அவர்களின் பாட்டு கேட்கலாம். பரூர் எம் கே அனந்தலட்சுமி அவர்கள் வயலின், நெய்வேலி கே கணேஷ் அவர்கள் மிருதங்கம். 2:30 முதல் 4:00 வரை திரைகானம் கேட்கலாம். 4:10 தேநீர் நேரம், 4:20 எம்ப்ளாய்மெண்ட் நியூஸ், 4:25 ரோஸ்க சமாச்சார், 4:30 பரிக்கிரமா செய்தி தொகுப்பு டெல்லியிலிருந்து அஞ்சலாகும். மாலை 5:00 அரங்கிசையில் அர்ஜுன் சாம்பசிவன் அவர்களின் கீபோர்டு இசை, வி ஸ்ரீலக்ஷ்மி வெங்கடரமணி அவர்கள் வயலின், தஞ்சாவூர் எஸ் பாலகிருஷ்ணன் அவர்கள் மிருதங்கம். 6:05 நிகழ்ச்சி நிரல், 6:10 விசிலேஷன், 6:30 11:10 மார்க்கெட் மந்த்ரா, 7:10 கனிந்த வாழ்வு, இதில் ஓய்வு பெற்ற கல்லூரி இணை பேராசிரியர் எஸ் ரவி அவர்களுடன் நேர்முகம், உடன் உரையாடுபவர் கே வேல்முருகன். 7:45 திரை இசை, 7:50 செய்தி கதம்பம், 8:10 திரைகானம், 9:15 ஸ்பாட்லைட் டெல்லி அஞ்சல், 9:30 அகில பாரத உரை சித்திரம் ஹிந்தியில், 10:10 விஸ்வதர்பன், 10:20 வேர்ல்ட் நியூஸ் இவையாவும் டெல்லி அஞ்சல், 10:30 வெஸ்டர்ன் மியூசிக், 11:40 திரைகானம் கேட்டு ரசிக்கலாம். நேர்கள், இதுவரை நிகழ்ச்சி நிரலில் 100.1

0: கோல்டில் இன்று இடம்பெறவுள்ள நிகழ்ச்சிகள் பற்றிய விவரம் கேட்டீர்கள்.
1: யார் அது? ஓ, செல்வி, வா வா வா வா. உன்னதான் எதிர்பார்த்துட்டு இருந்தேன்.
2: இந்தா சௌமியா, என்னோட பிறந்த நாள் பரிசு.
1: அடடே, ரொம்ப நன்றிப்பா.
2: என்னன்னு பிரிச்சு பாரு சௌமியா.
1: ஓ, ரொம்ப நல்லா இருக்கு. எனக்கு புத்தகம் வாசிக்கிற பழக்கம் இருக்குன்னு தெரிஞ்சுக்கிட்டு புத்தகத்தை பரிசா கொடுத்துருக்கியே, ரொம்ப தேங்க்ஸ். புத்தக வாசிப்பு மூலமா நம்ம அறிவு திறன், கற்பனை திறன், சொல்வளம், நல்ல பண்புகள் இதெல்லாம் மேம்படுத்திக்க ஒரு துணையா இருக்குமே.
2: ஆமா சௌமியா, நம்ம நல்ல பண்புகளை வளர்த்துக்க புத்தக வாசிப்பு பழக்கம் ரொம்பவே அவசியம். ஒரு புத்தகம் ஒரு நல்ல நண்பனுக்கு சமம்னு சொல்லுவாங்க இல்லையா?
1: சரி செல்வி, இன்னைக்கே இந்த புத்தகத்தை படிச்சு முடிக்க முயற்சி செய்யறேன். புத்தக வாசிப்பை நேசிப்போம், வளம் பெறுவோம்.
3: நம் வீடு மட்டுமல்ல, நம் நாட்டின் சுத்தமும் நம் அனைவரது கடமை. தூய்மையான பாரதம் நமது கௌரவம்.

0: என்ன செல்வா, போன மாசம் மரத்தெல்லாம் வெட்டிட்டு இருந்த, இப்ப பார்த்தா நிறைய மரக்கன்றுகள் நட்டு வச்சிருக்க. அதுவும் தோட்டத்துக்கு நடுவுல இலை தழையெல்லாம் அக்கம் பக்கம் வீட்டுல கொட்டாத மாதிரி.
1: ஆமா,

0: மரத்தை வெட்டினதால கொஞ்சம் மனசு சங்கடமா தான் இருந்துச்சு.
1: அது சரி செல்வா, நான் போன தடவை சொன்ன மாதிரி இலை தழை மற்ற காய்கறி பழத்தோள்கள் எல்லாத்தையும் கொட்டுற மாதிரி குழி அமைச்சியா?
0: அதோ பாருங்க, தோட்டத்து கடைசியில 4 அடிக்கு குழிய வெட்டி அதுல இலை தழையெல்லாம் கொட்டி 100 நாட்கள் ஆன உடனே இயற்கை உரம் ஆயிடும். அதை எடுத்து இந்த மரக்கன்றுகளுக்கு போட்டுருவேன்.
1: அதே சமயத்துல முள்ளு செடியா இருந்தா எரிச்சுதான் ஆகணும். அந்த அளவுக்கு அதுல இருந்து வெப்பம் இருக்காது. அந்த சாம்பலையும் இந்த குழியிலேயே

0: பொண்ணோட கல்லூரியில படிக்கிற பசங்களுக்கும் சொல்லி கொடு, அவங்களும் அவங்கவுங்க வீட்டுல செய்வாங்கல்ல.
1: கண்டிப்பா சொல்லிட்டா போச்சு. இந்த கல்வியும் ரொம்ப முக்கியம் தானே அக்கா.
2: மரம் வளர்த்து மழை பெருக்கி நிலத்தடி நீரை காப்போம்.
3: திரை இசை கேட்டீர்கள். 100.1 FM கோல்டில் மீண்டும் திரைப்பட பாடல்கள் ஒழிக்கும் 8:30 திரைகானத்தில் நேர்கள் எமது அனைத்து நிகழ்ச்சிகளையும் நியூஸ் ஆன் ஏர் மொபைல் ஆப்பிலும் கேட்டு மகிழலாம். FM கோல்டில் சில நொடிகளில் தொடர்வது ஆஜ் சவேரே செய்தி தொகுப்பு டெல்லி அஞ்சல்.
4: समाचार सेवा प्रभाग प्रस्तुत करता है कार्यक्रम आज सवेरे।

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 100.1 MHz ஆகாஷ்வாணி சென்னை எஃப்எம் கோல்டு.
1: நேர்களே, 100.1 FM கோல்டில் ஒலிக்கவிருப்பது திரை கானம். திரைப்பட பாடல்களை கேட்கும் முன்,
2: நமஸ்கார், மை ஹூ கைலாஷ் கேர் ஓர் ஆகாஷ்வாணி கே சபி ஸ்ரோதாவோ கோ மேரா பாரம்பார் பிரணாம் ஓர் பாரத் கி சேனா கோ சமர்ப்பித் யே மேரா கீத் பாரதிய சேனா ஜோ தீனோ சேனாவோ கோ சமர்ப்பித் ஹை ஹர் தேஷ்வாசி கோ சமர்ப்பித் ஹை ததா பாரத் கே ஹர் சைனிக் கோ சமர்ப்பித் ஹை பேராமிலிட்ரி கே அர்த சைனிக் பலோ கே ஹர் சைனிக் கோ சமர்ப்பித் ஹை ரக்ஷா மந்த்ராலய சே லேகர் தேஷ் கே एक एक नागरिक को ये गीत समर्पित है. हमारे देश की भावनाओं के अनुरूप हमारी भारत की सेनाओं के गौरव का गान और स्तुति ही यह गीत है. रग रग में जोश भर देने वाला यह गीत हमारे हर भारतीय को समर्पित करता हूं. मैं हूं आपका कैलाश खेर.
3: अम्य शक्ति एवं शौर्य की पहचान है भारतीय सेना. जल थल गगन की रक्षा का वरदान है भारतीय सेना. हर संकट का समाधान है भारतीय सेना. भारत का गौरव है, स्वाभिमान है भारतीय सेना.

திரைக்கானத்தில் துவக்கமாக ஒலிக்கிறது. தாய்க்கிழவி திரைப்படத்தில் நிவாஸ் கே பிரசன்னா, அருண்ராஜா காமராஜர் பாடியிருக்கும் பாடல்.

0: நினைவிளம்பரங்கள்.
1: Every great journey begins with people coming together to listen, to learn, to imagine what's possible. This is the BRICS 2026, a moment where leaders, innovators, businesses and communities from the BRICS nations come together to strengthen partnerships. India welcomes the BRICS countries as the grouping marks the 20 years of its establishment in 2026. BRICS Summit 2026 is being hosted in Bharat Mandapam, New Delhi from 12th to 13th September 2026 under India's chairship theme, Building for Resilience, Innovation, Cooperation and Sustainability with a people-centric approach and the spirit of humanity first. Because when we work together, possibilities become progress.
2: Every great journey begins with people coming together. To listen, to learn, to imagine what's possible. This is the BRICS 2026, a moment where leaders, innovators, businesses and communities from the BRICS nations come together to strengthen partnerships. India welcomes the BRICS countries as the grouping marks the 20 years of its establishment in 2026. BRICS Summit 2026 is being hosted in Bharat Mandapam, New Delhi from 12th to 13th September 2026 under India's chairship theme, Building for Resilience, Innovation, Cooperation and Sustainability with a people-centric approach and the spirit of humanity first. Because when we work together, possibilities become progress.
0: தினம் 8:48 நிமிடம் நேர்கள் விரும்பி கேட்கும் சென்னை வானொலியின் ஒரு புள்ளி உண்டு எஃப்எம் கோல்டில் ஒலித்துக் கொண்டிருப்பது திரைகானம். திரைகானத்தில் அடுத்து நாம் கேட்கலாம் அனிருத் ரவிச்சந்தர் அனந்த கிருஷ்ணன் பாடியிருக்கும் பாடல். இந்த பாடல் இடம்பெற்ற படம் லவ் இன்சூரன்ஸ் கம்பெனி.

நேரில் திரைக்கானத்தில் அடுத்து நாம் கேட்கலாம். ஜனநாயகன் திரைப்படத்தில் அனிருத் ரவிச்சந்தர், தளபதி விஜய் அறிவு பாடியிருக்கும் பாடல்.

0: அண்ணா
1: நடா,
0: ஒன் லாஸ்ட் டான்ஸ்.
1: ஓகேடா போடே.
2: பராசக்தி திரைப்படத்தில் ஜி வி பிரகாஷ்குமார், சைந்தவி பாடியிருக்கும் பாடல்.

மேலே கேட்ட அந்த பாடலுடன் நிறைவு பெற்றது 100.1 FM கோல்ட் வழங்கிய திரைகானம். அடுத்த நிகழ்ச்சி பற்றிய அறிவிப்பு தொடர்கிறது.

0: நேரம் 9 மணி.
1: ஆகாஷ்வாணி இசை பெட்டகம் நிகழ்ச்சியில் இன்று குன்னக்குடி ஆர். வைத்தியநாதன் அவர்களின் வயலின் இசை கேட்கலாம். உலக புகழ்பெற்ற பிரபல வயலின் வித்வான் குன்னக்குடி ஆர். வைத்தியநாதன் அவர்கள் 1935 மார்ச் மாதம் 2 தமிழ்நாட்டின் சிவகங்கை மாவட்டத்தில் உள்ள குன்றக்குடியில் ராமசாமி சாஸ்திரி மீனாட்சி அம்மையார் தம்பதியருக்கு மகனாக பிறந்தார். பல்வேறு இசை கருவிகள் வாசிப்பதில் திறமை கொண்ட இவருடைய தந்தையார் ராமசாமி சாஸ்திரிகளே இவருடைய குரு ஆவார். இவர் தனது 12 அகவையிலிருந்தே இசை கச்சேரிகள் செய்ய தொடங்கினார். பிரபல சங்கீத வித்வான் அரியக்குடி ராமானுஜ ஐயங்காருக்கு காரைக்குடியில் நடந்த இசை கச்சேரியில் பக்கவாத்தியமாக வயலின் வாசித்தமையே வைத்தியநாதனின் அரங்கேற்றமாகும். பிறகு அவர் தனியாக வயலின் சோலோ கச்சேரி செய்ய ஆரம்பித்தார். கர்நாடக இசை, திரைப்பட இசை என்பவற்றோடு பறவைகள், மிருகங்களின் ஓசைகள் போன்ற இயற்கை ஒலிகளையும் வயலினில் வாசித்து ரசிகர்களின் உள்ளத்தை கவர்ந்தார். சிறந்த கர்நாடக இசை வித்வான் ஆகிய இவர் திரைப்பட இசை அமைப்பாளராகவும் விளங்கினார். திருவையாறு தியாக பிரம்ம சபையின் செயலராக 28 பணியாற்றியுள்ளார். தமிழ்நாடு இயல் இசை நாடக மன்றத்தின் தலைவராகவும் இருந்துள்ளார். தமிழக அரசின் கலைமாமணி விருது உட்பட இந்திய அரசின் சங்கீத நாடக அகாடமி விருது, பத்மஸ்ரீ விருது போன்றவை இவர் பெற்ற விருதுகளில் முக்கியமானவை. இத்தகு பல சிறப்புகள் பெற்ற குன்னக்குடி ஆர். வைத்தியநாதன் அவர்கள் வழங்கிய வயலின் இசையை இன்றைய இசை பெட்டகம் நிகழ்ச்சியில் கேட்கவிருக்கிறோம். சேர்த்தலை ஆர். அனந்தகிருஷ்ணன் அவர்கள் மிருதங்கம், திருக்கொடையூர் பி. தட்சிணாமூர்த்தி அவர்கள் கஞ்சிரா, வைக்கம் ஆர். கோபாலகிருஷ்ணன் அவர்கள் கடம், மாயவரம் டி. எஸ். ராஜாராம் அவர்கள் மோர்சிங். ஸ்ரீ ரகுகுல ஹம்சத்வனி ராகம் ஆதி தாளத்தில் அமைந்த தியாகராஜர் கீர்த்தனை முதலில் இடம்பெறுகிறது.

இசைப்பெட்டகம் நிகழ்ச்சியில் குன்னக்குடி ஆர் வைத்தியநாதன் அவர்களின் வயலின் இசையை கேட்டுக்கொண்டிருக்கிறோம். சேர்த்தலை ஆர் அனந்தகிருஷ்ணன் அவர்கள் மிருதங்கம், திருக்கொடையூர் பி தட்சிணாமூர்த்தி அவர்கள் கஞ்சீரா, வைக்கம் ஆர் கோபாலகிருஷ்ணன் அவர்கள் கட்டம், மாயவரம் டி எஸ் ராஜாராம் அவர்கள் மோர்சிங், ஹிமகிரி தனையே ஹரிகேசநல்லூர் முத்தையா பாகவதர் சாகித்யம், சுத்ததன்யாசி ராகம் ஆதிதாளம்.

இதுவரை இசைப்பெட்டகம் நிகழ்ச்சியில் குன்னக்குடி ஆர் வைத்தியநாதன் அவர்களின் வயலினிசை கேட்டோம். சேர்த்தலை ஆர் அனந்தகிருஷ்ணன் அவர்கள் மிருதங்கம், திருக்கடையூர் பி தட்சிணாமூர்த்தி அவர்கள் கஞ்சீரா, வைக்கம் ஆர் கோபாலகிருஷ்ணன் அவர்கள் கட்டம், மாயவரம் டி எஸ் ராஜாராம் அவர்கள் மோர்சிங். நிகழ்ச்சி படைப்பு ஆகாஷ்வாணி சென்னை.

நினைவூட்டுகிறோம் நேர்களே. நண்பகல் 12:10 சங்கீத சாரல், இதில் ஆர். சாய்கணேஷ் அவர்களின் மாண்டலின் இசை, பரூர் எம்

நேர்களே, 100.1 FM கோல்டில் இன்று பிற்பகல் 1:10 இசை மலர் நிகழ்ச்சியில் ராஜேஸ்வரி சங்கர் அவர்களின் பாட்டு கேட்கலாம். பரூர் எம் கே அனந்தலட்சுமி அவர்கள் வயலின், நெய்வேலி கே கணேஷ் அவர்கள் மிருதங்கம். மாலை 5 மணிக்கு அரங்கிசையில் அர்ஜுன் சாம்பசிவன் அவர்களின் கீபோர்டு இசை இடம்பெற கேட்கலாம். வி ஸ்ரீலக்ஷ்மி வெங்கடரமணி அவர்கள் வயலின், தஞ்சாவூர் எஸ் பாலகிருஷ்ணன் அவர்கள் மிருதங்கம்.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 100.1 MHz ஆகாஷ்வாணி சென்னை எஃப்எம் கோல்டு.
1: நேர்களினி 100.1 FM கோல்டில் கேட்டு ரசிக்கவிருக்கும் இந்த நிகழ்ச்சி சுகமான ராகங்கள். நிகழ்ச்சியின் துவக்கமாக ஒலிக்கிறது காதலர் தினம் திரைப்படத்தில் எஸ்பி பாலசுப்ரமணியம் ஸ்வர்ணலதா பாடியிருக்கும் இந்த பாடல்.

0: Investment in 2026. BRICS Summit 2026 is being hosted in Bharat Mandapam, New Delhi from 12th to 13th September 2026 under India's chairship theme Building for Resilience, Innovation, Cooperation and Sustainability with a people-centric approach and the spirit of humanity first. Because when we work together, possibilities become progress.
1: நேரம் 10:47. நேர்கள் இணைந்திருப்பது சென்னை வானொலியின் 100.1 FM கோல்டு. ஒலித்துக் கொண்டிருக்கும் இந்த நிகழ்ச்சி சுகமான ராகங்கள். நிகழ்ச்சியில் அடுத்து நாம் கேட்கலாம் ஆவாரம்பூ திரைப்படத்தில் SP பாலசுப்ரமணியம் S. ஜானகி பாடியிருக்கும் பாடலை.

நீங்களே சுகமான ராகங்கள் நிகழ்ச்சிக்கு அடுத்ததாக ஒலிக்கிறது தேவர் மகன் திரைப்பட பாடல். இந்த பாடலை பாடியவர்கள் கமல்ஹாசன், எஸ் ஜானகி.

0: நமக்காக சில நிமிடங்கள். உங்கள் குழந்தையின் ஆரோக்கியத்தின் அடித்தளம் நல்ல உணவு மற்றும் ஊட்டச்சத்து. சிறு வயதிலிருந்து உங்கள் பிள்ளைகளுக்கு ஆரோக்கியமான காலை உணவை கற்றுக் கொடுங்கள். தட்டில் வைக்கிற உணவுகளை காலி செய்கிறார்களா என்பதையும் கவனியுங்கள். ஊட்டச்சத்துக்கள் என்பது மனம், உடல் மற்றும் சமூக ஆரோக்கியத்திற்கு முக்கியமானது. உணவுடன் ஆரோக்கியமான உறவையும் பலப்படுத்துவோம். உங்கள் குழந்தையின் ஆரோக்கியம் உங்கள் கையில். ஊட்டச்சத்தினை அளிக்க விழிப்புணர்வை ஏற்படுத்துவோம்.
1: பதினோரு மணி 20 நிமிடம். நேர்கள் இணைந்திருப்பது 100.1 FM கோல்டு. ஒலித்துக் கொண்டிருப்பது திரைகானம்.

0: ஹாய் கலை, எப்படி இருக்க?
1: நல்லா இருக்கேன் தமிழ். வா உள்ள வா. என்ன சாப்பிடுற?
0: இப்பதாண்டி சாப்பிட்டு வந்தேன். தண்ணி மட்டும் கொடு. பா என்னமா வெயில் அடிக்குது.
1: தண்ணி இருக்கட்டும். இந்தா தர்பூசணி பழம், இத சாப்பிடு.
0: சரி, வெயிலுக்கு இதுவும் நல்லதுதான் கொடு. என்னடி இவ்ளோ இனிப்பா இருக்கு?
1: இது வாங்கல, வீட்லயே வளர்ந்தது தமிழ். சாப்பிட்டு சும்மா விதைய போட்டு விட்டோம், அது முளைச்சு இப்ப நல்லா வளர்ந்துருச்சு. அது மட்டும் இல்லடி, இப்பெல்லாம் நான் வீட்டு மாடியிலேயே காய்கறி செடிகளை வளர்க்கறேன். எங்க மாடியையே தோட்டமாக்கிட்டேன்.
0: அப்படியா? சூப்பர் கலை, கேக்கவே நல்லா இருக்கே.
1: ஆமா, நம்ம பிள்ளைகள் ஆரோக்கியமா வளரணும்ல, அதான் கீரைகள், காய்கள், பழங்கள் போன்ற எல்லா செடியையும் இயற்கை உரம் போட்டு வீட்லயே வளர்க்கறேன்.
0: ஆமா, இயற்கையான உணவு எடுத்துக்க இது நல்ல வழிமுறைதான். அப்ப இப்பவே நானும் எங்க வீட்டு மாடிய இயற்கை முறையில காய்கறி தோட்டமாக்க ஆரம்பிச்சிடுறேன்.
2: நீங்களே திரைகானத்தில் நிறைவாக ஒலிக்கவிருப்பது விரமன் திரைப்படத்தில் சுஷ்ரீராம் பாடியிருக்கும் பாடல்.

0: கதைகளை கேட்டோம் வானொலியில் அன்று.
1: பின்னர் வந்தது கேளிக்கையில் ஒரு புரட்சி.
0: மூலை முடுக்கெல்லாம் தொலைக்காட்சி.
1: இந்த கதையில் மாற்றம் இல்லை,
0: நடையில் மட்டும் வந்தது ஒரு புதிய மாற்றம்.
1: நாம் கேட்டும் பார்த்தும் ரசித்த கதைகளை டிஜிட்டலில் இன்று ரசிக்க
0: இப்போதே டவுன்லோட் செய்வோம் வேவ்ஸ் ஓடிடி ஆப்பை.
1: இலவசமாக கண்டுகளிப்போம்.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 100.1 MHz ஆகாஷ்வாணி சென்னை எஃப்எம் கோல்டு.
1: 100.1 FM கோல்டில் குரல் அமுதம் கேட்கலாம்.

0: பசித்தீயின் தன்மை அறிந்து அதனை அமர்த்தும் அளவறியாமல் மிகுதியாக உண்டால் நோயும் அளவில்லாமல் ஏற்பட்டுவிடும். குறள் எண் 947 அதிகாரம் மருந்து.
1: தீயளவு அன்றி தெரியான் பெரிதுண்ணின் நோயளவு இன்றிப்படும்.
0: பசித்தீயின் தன்மை அறிந்து அதனை அமர்த்தும் அளவறியாமல் மிகுதியாக உண்டால் நோயும் அளவில்லாமல் ஏற்பட்டுவிடும். குறள் எண் 947 அதிகாரம் மருந்து.
2: குறள் அமுதம் கேட்டீர்கள். நிகழ்ச்சி நிரல் நேர்களினி 100.1 FM கோல்டில் இனி இடம்பெறவுள்ள நிகழ்ச்சிகள் பற்றிய விவரம் அறியலாம். இந்த நிகழ்ச்சி நிலை தொடர்ந்து திரைகானம் கேட்கலாம். பிற்பகல் 12:40 மெல்லிசை, 1:10 இசை மலர். இன்றைய இசை மலர் நிகழ்ச்சியில் ராஜேஸ்வரி சங்கர் அவர்களின் பாட்டு கேட்கலாம். பரூர் எம் கே அனந்தலட்சுமி அவர்கள் வயலின், நெய்வேலி கே கணேஷ் அவர்கள் மிருதங்கம். பிற்பகல் 2:30 to 4 வரை திரைகானம் ஒலிபரப்பாகும். 4:10 தேநீர் நேரம், 4:20 எம்ப்ளாய்மெண்ட் நியூஸ், 4:25 ரோஸ்க சமாச்சார், 4:30 பரிக்ரமா செய்தி தொகுப்பு டெல்லியிலிருந்து அஞ்சலாகும். மாலை 5 அரங்கிசையில் அர்ஜுன் சாம்பசிவன் அவர்களின் கீபோர்டு இசை கேட்கலாம். வி ஸ்ரீலக்ஷ்மி வெங்கடரமணி அவர்கள் வயலின், தஞ்சாவூர் எஸ் பாலகிருஷ்ணன்

0: அவர் கண்மர தங்கம். 6:05 நிகழ்ச்சி நிரல், 6:10 விசிலேஷன், மாலை 6:30 இரவு 11:10 மார்க்கெட் மந்த்ரா, இரவு 7:10 கனிந்த வாழ்வு. இதில் ஓய்வு பெற்ற கல்லூரி இணை பேராசிரியர் எஸ் ரவி அவர்களுடனான நேர்முகம் இடம்பெற கேட்கலாம். உடன் உரையாடுபவர் கே வேல்முருகன். 7:45 திரை இசை, 7:50 செய்தி கதம்பம், 8:10 திரைகானம் கேட்கலாம். 9:15 ஸ்பாட்லைட் டெல்லி அஞ்சல், 9:30 அகில பாரத உரை சித்திரம் ஹிந்தியில், 10:10 விஸ்வதர்பன், 10:20 வேர்ல்ட் நியூஸ். இவையாவும் டெல்லி அஞ்சல். 10:30 வெஸ்டர்ன் மியூசிக், 11:40 திரைகானம். நேர்கள் இதுவரை 100.1 FM கோல்டில் இனி இடம்பெறவுள்ள நிகழ்ச்சிகள் பற்றிய விவரம் கேட்டீர்கள். நிகழ்ச்சி நிரலில்
1: சென்னை வானொலியின் பண்பலை அலைவரிசைகளில் ஒலிபரப்பாகும் நிகழ்ச்சிகளை தமிழில் தொகுத்து வழங்க பகுதி நேர அறிவிப்பாளர்கள் தேர்ந்தெடுக்கப்பட உள்ளார்கள்.
2: வயது வரம்பு 2026 செப்டம்பர் மாதம் முதல் தேதி அன்று 20 முதல் 40 உட்பட்டவராக இருத்தல் வேண்டும்.
1: கல்வி தகுதி, அங்கீகரிக்கப்பட்ட பல்கலைக்கழகத்திலிருந்து ஏதேனும் ஓர் இளநிலை பட்டம் பெற்றவராகவும் பள்ளி படிப்பில் தமிழை ஒரு பாடமாக படித்தவராகவும் இருத்தல் வேண்டும்.
2: விண்ணப்பதாரர்கள் சென்னை மற்றும் சென்னையை சுற்றியுள்ள பகுதிகளில் வசிப்பவராக இருத்தல் வேண்டும். வானொலி நிலையத்திற்கு அருகில் வசிக்கும் விண்ணப்பதாரர்களுக்கு முன்னுரிமை வழங்கப்படும்.
1: நல்ல குரல் வளமும் தெளிவான உச்சரிப்பும் ஒலிபரப்பில் ஆர்வமும் பொது அறிவு திறன் பெற்றவராகவும் இருத்தல் வேண்டும்.
2: எழுத்து தேர்வு, குரல் தேர்வு, நேர்முக தேர்வு ஆகிய 3 தேர்வு முறையின் மூலம் விண்ணப்பதாரர்கள் தெரிவு செய்யப்படுவார்கள்.
1: தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள் நிகழ்ச்சிகளின் தேவைக்கேற்ப பகுதி நேர பணிக்கு அதிகபட்சமாக மாதத்திற்கு 6 மட்டுமே அழைக்கப்படுவார்கள்.
2: விண்ணப்பிக்க தகுதியுடையோர் இதற்கான விண்ணப்பத்தை facebook.com/AIR Chennai, instagram.com/AIR Chennai மற்றும் twitter.com/AIR Chennai ஆகிய சமூக வலைதளங்களில் தரவிறக்கம் செய்து கொள்ளலாம்.
1: விண்ணப்ப கட்டணம் பொது பிரிவினருக்கு ₹354, SC/ST பிரிவினருக்கு ₹266, GST உட்பட.
2: விண்ணப்ப கட்டணத்தை டிமாண்ட் டிராப்ட் மூலம் In favor of Drawing and Dispersing Officer, All India Radio, Chennai, என்ற பெயரில் மட்டுமே பணம் செலுத்தி விண்ணப்பத்துடன் இணைத்து நேரில் சமர்ப்பிக்க வேண்டும்.
1: விண்ணப்பத்தை முழுமையாக பூர்த்தி செய்து தேவையான சான்றுகளின் நகல்களையும் விண்ணப்பத்தோடு இணைக்க வேண்டும்.
2: பூர்த்தி செய்த விண்ணப்பங்களை சென்னை வானொலி நிலையத்தில் இம்மாதம் 25 தேதிக்குள் காலை 11 முதல் மாலை 4 வரை அலுவலக நாட்களில் திங்கள் முதல் வெள்ளி வரை நேரில் சமர்ப்பிக்க வேண்டிய முகவரி:
1: த ஹெட் ஆஃப் புரோகிராம்ஸ், நிகழ்ச்சி பிரிவு தலைவர், புரோகிராம் கோஆர்டினேஷன் செக்ஷன், நிகழ்ச்சி ஒருங்கிணைப்பு பிரிவு, ரூம் நம்பர் 27, ஆல் இண்டியா ரேடியோ, காமராஜர் சாலை, மயிலாப்பூர், சென்னை 600004.
2: மேலும் விவரங்களுக்கு facebook.com/AIR Chennai, instagram.com/AIR Chennai மற்றும் twitter.com/AIR Chennai ஆகிய சமூக வலைதளங்களை பார்த்து தெரிந்து கொள்ளலாம்.
1: இது பகுதி நேர பணிக்கான அறிவிப்பு மட்டுமே, வானொலியில் நிரந்தர வேலைக்கான அறிவிப்பு அல்ல.
2: வானொலி ஒலிபரப்பில் ஆர்வம் உள்ளவர்களை வரவேற்கிறது சென்னை வானொலி.
1: ஆர்வம் உள்ளவர்கள் இன்றே விண்ணப்பிக்க தொடங்குங்கள்.

நேர்களை 100.1 எஃப்எம் கோல்டில் திரைகானம் கேட்கலாம். கருப்பு பணம் திரைப்படத்தில் எல்லா ஈஸ்வரி பாடியிருக்கும் பாடல் ஒலிக்கிறது திரைகானத்திற்கு துவக்கமாக.

மெல்லிசையில் அடுத்த இடம் பெறுவது எல் கிருஷ்ணன் இசையமைப்பில் எண்ணூர் எஸ்பி தனபால் இயற்றிய பாடலை பாடியுள்ளவர் லதா ராஜு.

தொடரும் எஸ் அம்பிலி பாடியுள்ள பாடலுக்கு இசையமைத்தவர் ஷியாமலா சாமி, பாடலை இயற்றியவர் மா பழ பாண்டுரங்கன்.

நேர்களே, மெல்லிசையில் நிறைவாக ஒலிக்கவிருக்கும் சாமி பழனியப்பன் இயற்றிய பாடலுக்கு இசையமைத்துள்ளவர் ஜெய் ஸ்ரீஜெகன். பாடலை பாடியுள்ளவர்கள் கே பி மோகன், ஜி ஆர் கண்ணன் ஆகியோர்.

மனிதர்களுக்கு உண்ண, உடுக்க, உறங்க கொடையாகின்றன. விலங்குகளுக்கு வாழ்விடமாகின்றன. பல்லுயிர் பெருக உதவுகின்றன. பருவநிலை மாற்றத்தை எதிர்கொண்டு காக்கின்றன. கரியமிலம் கொண்டு பிராணவாயு தருகின்றன. இத்தனை தரும் மரங்கள் நம்மிடம் வேண்டுவது சிறிது அக்கறை மட்டுமே. மரங்கள் வளர்ப்போம், மழை பெறுவோம், சூழல் வளம் காப்போம். அக்கறையுடன் சொல்வது உங்கள் ஆகாஷ்வாணி சென்னை.

நேரம் 1:28. இசை மலர் நிகழ்ச்சியில் ராஜேஸ்வரி சங்கர் அவர்களின் பாட்டு கேட்டுக்கொண்டிருக்கின்றோம். எம் ஏ சுந்தரேஸ்வரன் அவர்கள் வயலின், வி ஆர் ஜெயக்குமார் அவர்கள் மிருதங்கம். நிறைவாக சாரச சமமிருத்துபத என தொடங்கும் சுவாதி திருநாள் கிருதி, ராகம் கௌரி மனோகரி, ஆதித்தாளம்.

0: Humanity first, because when we work together, possibilities become progress.
1: இனி திரைகாணம் கேட்கலாம். திரைகாணத்தில் முதல் பாடலாக ஜில்லன ஒரு காதல் திரைப்படத்திற்காக நரேஷ் ஐயர் ஸ்ரேயா கோஷல் குரல்களில் பாடல் கேட்கலாம்.

0: great journey begins with people coming together to listen, to learn, to imagine what's possible. This is the BRICS 2026, a moment where leaders, innovators, businesses and communities from the BRICS nations come together to strengthen partnerships. India welcomes the BRICS countries as the grouping marks the 20 years of its establishment in 2026. BRICS Summit 2026 is being hosted in Bharat Mandapam, New Delhi from 12th to 13th September 2026 under India's chairship theme, Building for Resilience, Innovation, Cooperation and Sustainability with a people-centric approach and the spirit of humanity first. Because when we work together, possibilities become progress.
1: திரையாணம் தொடர்ந்து கேட்கலாம் நேர்களே. திரையாணத்தில் தொடர்ந்து அழகிய தமிழ் மகன் திரைப்படத்திலிருந்து ஸ்ரீராம் பார்த்தசாரதி சைந்தவி பாடிய பாடல்.

ஆகாஷ்வாணி நேரம் 3:06. 100.1 MHz FM கோல்டில் திரைகானம் கேட்டுக்கொண்டிருக்கிறோம். திரைகானத்தில் அடுத்த பாடலாக நான் அவன் இல்லை திரைப்படத்திலிருந்து ஜெயதேவ் சங்கீதா குரலில் பாடல் கேட்கலாம்.

போக்கிரி திரைப்படத்திலிருந்து ரஞ்சித் ஸ்வேதா குரலில் பாடல் கேட்டீர்கள். அடுத்து சத்தம் போடாதே திரைப்படத்திலிருந்து நேகா பேரின் பாடிய பாடல் கேட்கலாம்.

0: உன்னாலே உன்னாலே திரைப்படத்திலிருந்து கார்த்திக் கிருஷ் ஹரிணி குரல்களில் பாடல் கேட்டீர்கள்.
1: அம்மா, நாளைக்கு எங்க ஸ்கூல்ல மரக்கன்று நடும் விழாமா? எங்க டீச்சர் எல்லாரையும் ஒவ்வொரு மரக்கன்று எடுத்துட்டு வர சொல்லிருக்காங்கம்மா.
2: சூப்பர் டா கீர்த்தி, நம்ம தோட்டத்துல தான் மரக்கன்றுகள் இருக்கே, நீயும் எடுத்துட்டு போ.
1: கண்டிப்பாமா, நான் ஒண்ணு இல்ல நிறைய மரக்கன்றுகளை எடுத்துட்டு போய் நட போறேம்மா. மரம் வளர்த்தா காற்று நல்லா வரும், நிழல் கிடைக்கும், அது மட்டும் இல்லாம மழை நல்லா பெய்யும்னு டீச்சர் சொன்னாங்கம்மா.
2: ஆமா கீர்த்தி, உண்மைதான். நம்ம வாழ்க்கையில ஒவ்வொருத்தரும் கட்டாயம் இரண்டு செடிகளையாவது நட்டு மரமாக்கணும். அது நம்ம நாட்டுக்கும், நம்மள சுத்தி இருக்கிறவங்களுக்கும், நம்ம சுற்றுச்சூழலுக்கும் நல்லது. பிறந்த நாள், கல்யாணம், இது மாதிரி நிகழ்ச்சிகள்ல செடியையே பரிசா கொடுக்கலாம்.
1: அம்மா, அப்போ அடுத்த வாரம் என்னுடைய பிறந்த நாளுக்கு வர எல்லாருக்கும் மரக்கன்றையே பரிசா கொடுக்கலாமா?
2: இதுவும் நல்ல ஐடியாதான், அப்படியே கொடுத்துடலாம்.

ராமன் தேடிய சீதை திரைப்படத்திலிருந்து கல்யாணி பாடிய பாடல் கேட்டீர்கள். அடுத்து சுப்பிரமணியபுரம் திரைப்படத்திலிருந்து பெல்லிராஜ் தீபமரியம் பாடிய பாடல்.

உன்னை கிருஷ்ணன் சின்மயி குரல்களில் ஆதவன் திரைப்படத்திலிருந்து பாடல் கேட்டீர்கள். அடுத்து ஐயன் திரைப்படத்திலிருந்து பென்னிடேல் ஹரிச்சரன் சின்மயி பாடிய பாடல் கேட்கலாம்.

0: और दोस्तों अब समय हो चला है आपसे अनुमति लेने का, तो इजाजत दीजिए मुनीश शर्मा और सायरा मुश्तबा को ये कार्यक्रम यहीं समाप्त करने की। अगर आप दोबारा सुनना चाहें हमारा कार्यक्रम तो लॉग ऑन कीजिए वेबसाइट newsonair.gov.in। दीजिए इजाजत,
1: नमस्कार,
0: नमस्कार।
2: ஆகாஷ்வாணி, நேரம் 5 மணி. சென்னை வானொலி 100.1 மெகாஹர்ட்ஸ் எஃப்எம் கோல்டு வழங்கும் அரங்கிசை நிகழ்ச்சியில் அர்ஜுன் சாம்பசிவம் அவர்களின் கீபோர்டு இசை கேட்கலாம். வி ஸ்ரீலக்ஷ்மி வெங்கடரமணி அவர்கள் வயலின், தஞ்சாவூர் எஸ் பாலகிருஷ்ணன் அவர்கள் மிருதங்கம். நிகழ்ச்சியில் முதலில் மனசு கருகதேமி, பட்னம் சுப்பிரமணியம் ஐயர் கீர்த்தனை, ஹம்சத்வனி ராகம் ரூபகத்தாளம்.

அரங்கேசி நிகழ்ச்சியில் அர்ஜுன் சாம்பசிவம் அவர்களின் கீபோர்டு இசை கேட்டுக்கொண்டிருக்கிறோம். வி ஸ்ரீலக்ஷ்மி வெங்கடரமணி அவர்கள் வயலின், தஞ்சாவூர் எஸ் பாலகிருஷ்ணன் அவர்கள் மிருதங்கம். நிகழ்ச்சியில் தொடர்ந்து ஜெய ஜெய பத்மநாப சுவாதி திருநாள் கீர்த்தனை, சரசாங்கி ராகம் ஆதித்தாளம்.

அரங்கி இசை நிகழ்ச்சியில் இதுவரை அர்ஜுன் சாம்பசிவம் அவர்களின் கீபோர்ட் இசை கேட்டோம். வி ஸ்ரீலக்ஷ்மி வெங்கடரமணி அவர்கள் வயலின், தஞ்சாவூர் எஸ் பாலகிருஷ்ணன் அவர்கள் மிருதங்கம்.

0: Every great journey begins with people coming together to listen, to learn, to imagine what's possible. This is the BRICS 2026, a moment where leaders, innovators, businesses and communities from the BRICS nations come together to strengthen partnerships. India welcomes the BRICS countries as the grouping marks the 20 years of its establishment in 2026. BRICS Summit 2026 is being hosted in Bharat Mandapam, New Delhi from 12th to 13th September 2026 under India's chairship theme, Building for Resilience, Innovation, Cooperation and Sustainability, with a people-centric approach and the spirit of humanity first. Because when we work together, possibilities become progress.
1: Nigalchi Niran, இன்று இரவு 7:10 கனிந்த வாழ்வு ஓய்வு பெற்ற கல்லூரி இணை பேராசிரியர் எஸ் ரவி அவர்களுடன் நேர்முகம். உடன் உரையாடுபவர் கே வேல்முருகன். 9:30 அகில பாரத உரை சித்திரம் ஹிந்தியில். 100.1 MHz எஃப்எம் கோல்டின் நள்ளிரவுக்கு பின் 3:10 இனியராகும். பண்டிட் ரவிசங்கர் அவர்களின் சித்தாரிசை, உஸ்தாத் அலி அக்பர் கான் அவர்கள் சிரோத்திசை, ஜூகல்பந்தி. அதிகாலை 4:10 பொங்குமங்கலம், ஸ்ரீபெரும்புத்தூர் ஜி நாகேஷ் அவர்களின் நாகேஸ்வர இசை, மேல்சானன்குப்பம் ஜி முனுசுவாமி அவர்கள் தவில். 9:00 அரங்கிசை, திருவாரூர் எஸ் கிரீஷ் அவர்களின் பாட்டு, விவிஎஸ் முராரி அவர்கள் வயலின், கே அருண் பிரகாஷ் அவர்கள் மிருதங்கம். 1:10 இசைமலர், கார்த்திக் ஞானேஸ்வர் அவர்களின் பக்தி பாடல்கள், பரூர் எம் கே அனந்தலக்ஷ்மி அவர்கள் வயலின், நெய்வேலி கே கணேஷ் அவர்கள் மிருதங்கம். 5:00 அரங்கிசை, சாந்தல சுப்பிரமணியம் அவர்களின் புல்லாங்குழல் இசை, பரூர் எம் கே அனந்தலக்ஷ்மி அவர்கள் வயலின், ஆர் ஸ்ரீராம் அவர்கள் மிருதங்கம். 7:10 இளைய பாரதம் கீதாமிருதம் நிறைவு பகுதி, ஸ்லோகங்கள் வழங்குபவர் கே பார்கவராம் அவர்கள், விளக்கம் வி சாய் ஸ்வரூப் அவர்கள். 8:15 இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் உழவர் நல அமைச்சகம் வழங்கும் ஹலோ ஃபார்மர்ஸ் நேரடி தொலைபேசி நிகழ்ச்சி. 9:15 ஸ்பாட்லைட், 9:30 பப்ளிக் ஸ்பீக், டெல்லி செய்தி சேவை பிரிவு வழங்கும் நிகழ்ச்சி. 10:10 விஸ்வதர்பன், 10:30 வெஸ்டர்ன் மியூசிக், 11:10 மார்க்கெட் மந்திரா, 11:40 திரைகானம். நிகழ்ச்சி நிரல் கேட்டீர்கள்.

0: being made to safely rescue those trapped and provide immediate assistance to the affected families. The Ministry of Coal has rejected media reports attributing reduced power generation at Punjab's thermal plants to inadequate coal supply from the centre. The ministry clarified that adequate coal has been made available to Punjab's power plants. It said that Coal India Limited remains fully committed to ensuring uninterrupted coal supply for power generation across the country, including in the state of Punjab. The External Affairs Ministry responded to the UN General Assembly resolution on Equal Area World Map. Spokesperson of Ministry of External Affairs, Ranthir Jaiswal, said that India has voted in favour of the United Nations General Assembly resolution on equal area cartographic representation. Mr. Jaiswal further added that India's sovereign territory, including the Union Territories of Jammu and Kashmir and Ladakh, must be depicted in accordance with India's official map. The seven core OPEC plus countries, that is Saudi Arabia, Russia, Iraq, Kuwait, Kazakhstan, Algeria and Oman, met virtually today to review global market conditions and outlook. They decided to keep its oil output policy unchanged for October amid global uncertainty. U.S. envoys Steve Witkoff and Jared Kushner arrived in Kyiv today on their first official visit to Ukraine as part of a renewed U.S. diplomatic push to revive peace efforts in the Russia-Ukraine conflict. Their visit follows yesterday's meeting with Russian President Vladimir Putin in Moscow. Following the meeting, Putin ordered a three-day pause in strikes on Kyiv. And floods have affected normal life in various parts of Bihar. Several major rivers, including the Ganga, Gandak and Kosi, are flowing above the danger mark. In view of the rising water levels of Ganga, special vigilance is being maintained in downstream areas. The water level of the river has crossed the highest flood level at different ghats in Patna. And that is the end of this news bulletin.
1: நேரம் 7:10. சென்னை வானொலி 100.1 MHz FM கோல்டில் தொடர்வது ஆகாஷ்வாணி கனிந்த வாழ்வு. இன்றைய நிகழ்ச்சியில் ஓய்வு பெற்ற கல்லூரி இணை பேராசிரியர் முனைவர் எஸ் ரவி அவர்கள் பங்கு பெறும் நேர்முகம் கேட்கலாம். உடன் உரையாடுகிறார் கே வேல்முருகன் அவர்கள்.
2: வணக்கம் நேயர்களே. ஒவ்வொரு வாரமும் ஒவ்வொரு சிறப்பு விருந்தினரை சந்திச்சுட்டு இருக்கோம், அவங்களுடைய அனுபவத்தை கேட்டு தெரிஞ்சுட்டு இருக்கோம். அந்த வகையில இன்றைய நிகழ்ச்சியில ஒரு சிறப்பு விருந்தினர் வந்திருக்காங்க. அவங்க யாரு, அவங்களுடைய அனுபவங்கள் என்ன, அதை பத்தி நம்மகிட்ட சொல்ல வந்திருக்காங்க. அவங்கள நம்ம சந்திக்கலாம். வணக்கம் சார்.
3: வணக்கம் சார்.
2: சார், நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி.
3: ரொம்ப மகிழ்ச்சி சார்.
2: உங்களை பற்றி அறிமுகம் எங்கள் நேயர்களுக்கு.
3: என் பேர் முனைவர் சோ ரவி. என்னோடய சொந்த ஊர் சோழவந்தான். என் கூட பிறந்தவங்க 7 பேர். எங்கள் அப்பா சோழவந்தான் பஞ்சாயத்து யூனியன் சேர்மனாக இருந்தாங்க. 7 பேரும் அந்த சோழவந்தானில் இருக்க பள்ளியிலேயே நாங்கள்லாம் படித்தோம். இப்போ வந்து சோழவந்தானில் அரசன் சண்முகனார் அப்படிங்கிற பெயரில் இன்றைக்கி அந்த மேல்நிலைப் பள்ளியாக வளர்ந்து நடந்து கொண்டிருக்கிறது. நான் படிக்கும்போது அது உயர்நிலைப் பள்ளியாக இருந்தது. அப்பொழுது அந்த காலத்தில் உயர்நிலைப் பள்ளியில் வந்து SSLC அப்படிங்கிறது அரசு தேர்வு, வந்து இப்போ நம்ம மாணவர்கள் படிக்கிற +1 தான் அந்த காலத்தில் வந்து SSLC.
2: சோழவந்தான் என்னங்க சார் சிறப்பு?
3: சோழவந்தானே விவசாயம் தான் சிறப்பு, வெத்தலை சிறப்பு.
2: அப்ப நீங்க வந்து ஒரு முழுமையை வந்து கிராம பின்னணி உங்களுக்கு?
3: முழுக்க முழுக்க கிராம பின்னணி தான்.
2: ஏன்னா இப்போ வரைக்கும் சோழவந்தானை பார்க்க நல்லா இருக்கும், பச்சை பசேல்னு சொல்லி ஒரு அழகான கிராமமா இருக்கும், அந்த மண்டலமே நல்லா இருக்கும்.
3: ஆமா, அது வரலாற்று சிறப்பு மிக்க ஒரு ஊர்.
2: சரிங்க சார், இப்ப பள்ளி படிப்பை வந்து சோழவந்தானில் முடிச்சீங்க, உங்களுடைய கல்லூரி வாழ்க்கை?
3: கல்லூரி வாழ்க்கை வந்து PUC-ல கல்லூரி வாழ்க்கையில் அடியெடுத்து வச்சேன். முதல்ல மதுரை கல்லூரியில், அப்புறம் என்னுடைய இளங்கலை பட்டம் BA பட்டப்படிப்பு தமிழ் இலக்கியத்தில் தியாகராஜர் கல்லூரியில் முடித்தேன். அதுக்கப்புறம் MA முதுநிலை பட்டமும் தமிழ் இலக்கியத்தில் தான் அங்கே முடித்தேன். அதை முடிச்சுட்டு என்னுடைய MPhil பட்டம் IVL நிறைஞர் பட்டம் தமிழில், அந்த PhD பட்டம் ரெண்டும் மதுரை காமராஜர் பல்கலைக்கழகத்தில் படித்தேன். என்னோடய ஆய்வு வந்து பார்த்தீங்கன்னா முப்பெரும் புராணங்களில் மெய்ப்பொருளியல் அப்படிங்கிற ஒரு தலைப்பில். தமிழ்நாட்டிலே முதல்ல சைவ சித்தாந்த டிபார்ட்மெண்ட்ல முனைவர் பட்டம் வாங்கினது நான் தான்.
2: ஆகா, வாழ்த்துக்கள்.
3: மதுரை காமராஜர் பல்கலைக்கழகத்தில் எனக்கு முனைவர் பட்டம் கொடுக்கும் போது பத்திரிகையில எல்லாம் அந்த செய்தி வெளிவந்துச்சு.
2: தமிழ் மேல அவ்வளவு ஆர்வம் உங்களுக்கு?
3: தமிழ் ஆக்சுவலா பாத்தீங்கன்னா மதுரையில எனக்கு தியாகராஜர் கல்லூரியில சேரணும்னு ஒரு ஆசை. நான் 2வது விளையாட்டு வீரர், பேஸ்கெட் பால் பிளேயர், நான் கூடைப்பந்தாட்டு வீரர், மற்றும் இந்த பூப்பந்து இருக்கு இல்லையா பால், பேட்மிண்டன், அதுலயும் எனக்கு ஆர்வம் அதிகம். எங்கள் ஊர் டீம்லலாம் விளையாடுவேன் நான். மதுரை கல்லூரிகளிலேயே தியாகராஜர் காலேஜ் தான் ஸ்போர்ட்ஸில் வந்து ரொம்ப

0: சிறந்த கல்லூரியாக இருந்துச்சு. அதனால் தியாகராஜாவில் சேருவோம், விளையாடுறதுக்காக தமிழ் இலக்கியத்தில் சேர்ந்தேன். பிஏ இங்கிலீஷ் போட்டேன், ரெண்டாவது சான்ஸ் எக்கனாமிக்ஸ் பொருளியலில் போட்டேன், மூணாவது ஆப்ஷன் தான் தமிழ் இலக்கியம் போட்டேன். ஆனால் பியூசியில் மார்க் கொஞ்சம் கம்மியாக குறைச்சி வாங்கினதுனால எனக்கு தமிழ் இலக்கியம் சேர்றேன். அப்போ சுபா அண்ணாமலைன்னு ஒரு முதல்வர் இருந்தாங்க, அவர் தமிழ் ஆர்வலர், தமிழ் பற்றாளர், தமிழ் கவிஞர். பொதுவாக தமிழ் கவிஞர்கள் பூரா அதிகமாக படித்த கல்லூரி தியாகராஜர் கல்லூரி தான். அப்போ தமிழ் இலக்கியம் விளையாட்டுக்காக சேர்ந்தேன். விளையாண்டுக்கிட்டு என்னுடைய இளங்கலை பட்டப்படிப்பை முடித்து முதுகலைக்குள் அடியெடுத்து வைக்கும்போது தமிழ் ஆர்வலராக மாறிட்டேன்.
1: ஆகா, ஒரு விளையாட்டு வீரராக வந்து சேர்ந்தீங்க, கிட்டத்தட்ட அதுலேயே வந்து முனைவர் பட்ட அளவுக்கு வாங்கிட்டீங்க.
0: முனைவர் பட்ட அளவுக்கு அது சைவ சித்தாந்த துறையில் பொதுவாக தமிழ் அப்படின்னு சொன்னோம்னா பன்னிரு திருமுறைகள்னு பொதுவாக பாடம் நடத்துவோம். அது வந்து சைவ சமய வந்து தோத்திர நூல்னு சொல்லுவோம். இறைவனை வழிபட்டு பாடப்படுகின்ற பாடல்களுக்கு பேர் தான் தோத்திர நூல்னு சொல்லுவோம். சைவ சமயத்தின் அடிப்படை கொள்கைகளை விளக்குவதற்கு பேர் தான் சாத்திர நூல்னு சொல்லுவோம். அந்த சாத்திர நூலை தான் நான் ஆய்வு பண்ணேன், 14 சாத்திர நூல்கள். அது பொதுவாக தமிழ் இலக்கியம் படிக்கிறவங்களுக்கு சில பேருக்கு தெரியும், சில பேருக்கு தெரியாது. 12 திருமுறைகள் தெரியும், 12 திருமுறைகள், தேவாரம், திருவாசகம், திருமந்திரம், திருவாசகம், பெரிய புராணம், 11 திருமுறை, 12 நூல்கள், 40 தொகுப்பு நூல். அது இதெல்லாம் மேக்சிமம் தமிழ் இலக்கியம் படித்தவங்க படிச்சிருப்பாங்க. ஆனால் 14 சாத்திர நூல் அப்படிங்கிறது அது இந்தியன் ஃபிலாசபிக்கல் கான்செப்டில் வரும், இந்திய தத்துவ ஞானத்தில் வர்றது. அதில் நான் ஆய்வு பண்ணி 3 புராணங்களில் இந்த தத்துவ கருத்துக்கள் எங்கெங்கே இடம்பெற்றிருக்குங்கிறத எடுத்து காமிச்சு நான் முனைவர் பட்டம் வாங்கினேன்.
1: சரிங்க சார். முனைவர் பட்டம் வாங்குற வரைக்கும் மாணவராக இருந்தீங்களா, இல்லை ஏதோ வேலை பார்த்துக்கிட்டே முனைவர் பட்டம் வாங்கினீங்களா?
0: அங்கே பல்கலைக்கழகத்திலேயே பகுதி நேர ஆசிரியராக இருந்தேன்.
1: பகுதி நேர ஆசிரியராக உங்கள் முதல் பணியை நீங்கள் தொடங்கியிருக்கீங்க?
0: பணியை மதுரை காமராஜர் பல்கலைக்கழகத்தில் 91 ஆரம்பித்தேன். நான் 89 பிஎஸ்டி மாணவராக ஜாயின் பண்ணேன். 91 அப்போ ஃபிலாசபி ஆரம்பிக்கும் போது நான் வகுத்திருக்கேன்.
1: சார், உங்களுக்கு ஞாபகம் இருக்கா உங்களுடைய அப்போ முதல் மாத சம்பளம் எவ்வளோங்க சார்?
0: முதல் மாத சம்பளமாக வாங்கினது சென்னையில், முதல் அவர் பேசிஸில் சம்பளங்கிறது அந்தந்த வாரம் எனக்கு கொடுப்பாங்க.
1: சென்னையில் என்ன எவ்வளோ பார்த்தீங்க இப்போ?
0: சென்னையில் வந்து ஆப்பிள் ஃபைனான்ஸில் பார்த்தேன். முனைவர் பட்டம் படித்தது, ஆனால் முனைவர் பட்டம் படித்ததுனால ஆசிரியர் தொழிலுக்கு தான் போகணுங்கிற எண்ணத்தை நான் எதாவது வளர்த்துக்கிற மாட்டேன். சும்மா இருக்கக்கூடாது,
1: ஓ சரியா,
0: ஏதாவது வேலை பண்ணணும், சுறுசுறுப்பாக இருக்கணும், நல்லா உழைக்கணும், ஆண்டவன் நமக்கு அந்த கிரெடிட் கொடுப்பாங்கிற எண்ணத்துலேயே நான் வாழ்கிறேன் அப்புறந்தே. அதனால் சென்னைக்கு போனேன், ஒரு கம்பெனி ஃபைனான்ஸில் சேர்ந்தேன். ஃபைனான்ஸில் சேர்ந்து மார்க்கெட்டிங் எக்ஸிக்யூட்டிவாக இருந்தேன்.
1: எந்த வருஷம் உங்களுக்கு முனைவர் பட்டம் கிடைச்சிங்க?
0: 94.
1: அதாவது ஒரு படிப்புடைய அச்சபட்சம் வந்து முனைவர் பட்டம் வாங்கிட்டு என்ன சார் பண்ணீங்க?
0: அங்கேயே திருப்பி 96 வரைக்கும் பார்ட் டைம் ஒர்க் பண்ணேன்,
1: காமராஜ் யூனிவர்சிட்டி.
0: காமராஜ் யூனிவர்சிட்டி ஒர்க் பண்ணேன்.
1: பகுதி நேர ஆசிரியரா நீ வேலை பாக்குறப்ப உங்க முதல் சம்பளம் எவ்வளவு வாங்கினீங்க?
0: சம்பளம் வாரம் வாரம் வாங்குவேன்,
1: வார சம்பளம்
0: நாளைக்கு 150 ரூபா, 2 கிளாஸ்க்கு 300 ரூபா, 5 நாள் 13, 15, 1500 ரூபா ஒரு வாரம்.
1: 1500 ரூபான்னா ஒரு மாசத்துக்கு கிட்டத்தட்ட 6000 ரூபா சம்பளம் வாங்கிருக்கீங்க. அப்போ உங்களோட முதல் மாத சம்பளம் 6000 வச்சுக்கலாமா?
0: இது வந்து சில நேரம் வகுப்பு இருக்கும், என்னை மாதிரி இன்னும் சில ஆய்வாளர்கள் இருப்பாங்க, அவங்களுக்கு மாற்றி விடுவாங்க. கரெக்டாக 2 மணி நேரம் டெய்லி இருக்குங்கிறது உறுதியாக சொல்ல முடியாது, ஆனால் 1 ஹவர் மினிமம் இருக்கும், சில நாள் 2 ஹவர்ஸ் இருக்கும். அவங்க பார்த்து நம்மளை அனுப்புவாங்க. போனால் கிளாஸ் போனால் 150 ரூபா.
1: சார், நீங்கள் நினச்சி பார்த்துருக்கீங்களா, நீங்கள் வந்து முழுமையாக வந்து ஒரு விவசாய குடும்ப பின்னணியை சேர்ந்தவங்க நீங்கள், ஆனால் நீங்கள் வந்து கல்வி பணி மற்றவங்களுக்கு 4 பேருக்கு கல்வி சொல்லக்கூடிய ஆசிரியராக வந்திருக்கீங்க. இதை பற்றி உங்கள் அப்பா அம்மாலாம் எப்படி ஃபீல் பண்ணியிருப்பாங்க?
0: எங்கள் அப்பாவுக்கு ரொம்ப சந்தோஷம். நான் என் தம்பியெல்லாம் வந்து படிப்பில் டிகிரியோடு நிப்பாட்டிட்டாங்க, அவ்வளோ ஆர்வம் காட்டலை. எனக்கு நேராக அடுத்த தம்பி வந்து பிஏ ஃபிலாசபி படிச்சுட்டு டிப்ளமோ இன் கோஆப்ரேட்டிவ் முடிச்சுட்டு வேலைக்கு போகலாம். எங்கள் அப்பா வயல் தோப்பெல்லாம் வச்சுருக்கோம், அதை பார்த்துக்கிட்டே இருந்தான். மூணாவது தம்பி பேஸ்கட் பால் பிளேயர், இந்தியன் பிளேயர். அவன் வந்து ஸ்போர்ட்ஸ் கோட்டாவில் பட்டு கோட்டாவில் ஏறி டிரான்ஸ்போர்ட்டில் வேலைக்கு சேர்ந்தான். அதுக்கு அடுத்த பையன் அவனும் விவசாயம் தான் பார்த்துட்ருக்கான். கடைசி பையனும் விவசாயம் தான் பார்த்துட்ருக்கான். அவங்கெல்லாம் வந்து டிகிரியோடு அப்படி நிப்பாட்டாங்க. நான் படிக்கிற ஆர்வம் வந்தோடனே எங்கள் அப்பா, சரி நீ எவ்வளோ வேணாலும் படிக்கிறது படுறா அப்படின்னு சொல்லி எனக்கு பண உதவி கொடுத்து படிக்க வச்சாங்க. நான் படித்து அப்படியே முனைவர் பட்டம் வாங்கி எங்கள் அப்பாவுக்கு மகிழ்ச்சி. நம்ம வீட்டில் ஒரு முனைவர் பட்டம் வாங்கின ஒரு பையன் இருக்கான் அப்படின்னு சொல்லி எங்கள் அப்பா அம்மாவுக்குலாம் ரொம்ப சந்தோஷம்.
1: சரி, மொதல் அந்த சம்பளத்தில் என்ன பண்ணீங்க?
0: சம்பளத்தை எங்கள் அம்மாட்ட கொண்டு கொடுப்பேன்.
1: அம்மாட்ட தான் கொடுப்பீங்க?
0: வாங்கி திருப்பி என்கிட்ட கொடுத்துருவாங்க. ஏன்னா வீட்டில் காசு குறையிருக்காது, வருமானம் வந்துகிட்டே இருக்கேன். நமக்கு வந்து கற்று தந்தது ஒழுக்கம், பண்பு, மரியாதை, பெரியவங்களை மதிக்கணும், விடாமுயற்சி, உழைப்பு, தன்னம்பிக்கை, இதெல்லாம் எங்கள் அப்பா அம்மாலாம் கற்றுக் கொடுப்பாங்க. பிறருக்கு உதவி செய்கிறது, இதெல்லாம் வந்து கிராமங்கிறதுனால இதெல்லாம் இயல்பாகவே எங்களுக்கு இருக்கும். அதுலேயும் எங்கள் அப்பா வந்து ஊருக்கு நிறையா பேருக்கு நிறையா உதவி பண்ணியிருப்பாங்க, நிறையா பேருக்கு வேலை வாங்கி கொடுத்துருக்காங்க. சேர்மனாக இருக்கும்போது அவங்களும் இன்றைக்கி நன்றியோடு தான் இருக்காங்க. அதனால் அந்த பெருமை எங்கள் குடும்பத்துக்கு எப்பயுமே இருக்கு.
1: நல்லதுங்க சார். சார், இதுக்கடையில் நீங்கள் பகுதி நேர ஆசிரியராக இருந்தீங்க அப்படின்னு சொன்னீங்க, அதுக்கப்புறம் வந்து சென்னைக்கு வேலைக்கு போனால் சொன்னீங்க, எப்படி சார், என்ன வேலைக்கெல்லாம் போனீங்க சென்னைக்கு?
0: சென்னைக்கு போய் என்னோட நண்பர் மூலியமாக ஆப்பிள் ஃபைன்

0: ஸோ ஒரு அப்ளிகேஷன் கொடுத்தேன்.
1: எந்த வருஷம்?
0: 97. அந்த 97 போகும்போது அங்கே ஒரு மேனேஜராக இருந்தவர், மதுரையை சேர்ந்தவர். அவர் அமெரிக்கன் கல்லூரியில் டியூட்டராக ஒர்க் பண்ணவர். எம்பிஏ முடிச்சுட்டு அவர் கல்லூரி விரிவுரையாளர் பதவியை விட்டுட்டு மார்க்கெட்டிங்கில் அங்கே மேனேஜராக ஜாயின் பண்ணிட்டார். அவர் வந்து எனக்கு வேலை கொடுத்தாரு, ஃபஸ்ட்டு வேலை கொடுத்த. அப்போ 4500 சம்பளம் வாங்கினேன். அங்கே போய் வாங்கினோடனே அந்த நீங்கள் சொன்ன மாதிரி முதலாச்சு மாதம் சம்பளம் வாங்கினோடனே அது ஒரு மகிழ்ச்சி. நம்ம சம்பாரித்த காசில் நம்ம சாப்பிட்றதில்ல, அது ஒரு மகிழ்ச்சியான காலமாக நினச்சிருக்கேன் நான்.
1: எப்படி நீங்கள் தமிழ் டிபார்ட்மெண்ட்டில் ஒரு முனைவர் பட்டம் வாங்கிட்டு ஃபைனான்ஸ் கம்பெனி போயிருக்கீங்களா, எப்படி ஒரு மனநிலை உங்களுக்கு?
0: எனக்கு அந்த மாதிரி நான் என்னுடைய சிந்தனை இருக்காது. நான் முனைவர் பட்டம் வாங்கியிருக்கேன், படிப்பை சார்ந்துதான் இருக்கணும் அப்படிங்கிறது இல்லை. எந்த வேலை கொடுத்தாலும் பார்க்கணும். அது அந்த வேலை வந்து ட்ரைனிங் கொடுப்பாங்க, ஒரு 10 டேஸ் கொடுத்தாங்க. அதை அப்படியே நான் ஃபாலோ பண்ணேன், ஃபாலோ பண்ணவும் கற்றுக்கிட்டேன் நான். கற்றுக்கிட்டு சும்மா இருக்க அந்த சம்பளம் எனக்கு பத்தலைங்கிற ஒரு உறுத்தல் மனசுலேயே இருந்துச்சு. அப்போ அடுத்து என்ன சம்பாதிக்கணும், சென்னையில் வாழ்றது கஷ்டம் இல்லையா, பணம் தேவை இருக்கு, அப்போ என்ன பண்ணலாம்னு யோசித்து மெட்ராஸ் எக்ஸ்பிரஸ்னு ஒரு கொரியர் ஒன்று ஆரம்பித்தேன். நானே ஆரம்பித்தேன். நான் ஆப்பிள் ஃபைனான்ஸ் முடிச்சுட்டு ஈவினிங் போகும்போது எல்லா ஏரியாவிலையும் போய் கலெக்ட் பண்ணுவேன். நான் இன்னொரு பையனும் கூட வச்சுக்கிட்டு காலையில் டெலிவரி பண்ணுவேன். டெலிவரி பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நான் ஆப்பிள் ஃபைனான்ஸ்க்கு வேலைக்கு போவேன்.
1: ஆஹா,
0: என்னோட என்ன சும்மா இருக்கக்கூடாது. அதாவது எந்த தொழில், நம்ம இதான் அசிங்கமான தொழில், இது இந்த தொழில் பார்க்கக்கூடாது, இது நம்ம படித்த படிப்புக்கு இந்த வேலைக்கு சம்மந்தம் இல்லை அப்படின்னு நினைக்கவே மாட்டேன். எந்த தொழிலை செஞ்சாலும் ஆத்மார்த்தமாக விரும்பி செய்வேன் நான். அங்கே முடிச்சோடனே எனக்கு ஆக்சுவலாக மானாமரில் ஒருத்தவங்க வந்து ஜாயின் பண்ணுறீங்களான்னு கேட்டாங்க. அங்கே போய் லெக்சராக ஜாயின் பண்ணேன்.
1: ஓ, மறுபடியும் வந்து உங்கள் படித்தப்பில் கல்லூரி வேலை?
0: கல்லூரி.
1: எந்த வருஷம்?
0: 99 to 2001. 2 வருஷம் மானாமரில் வளர்த்தேன்.
1: சரிங்க சார். இப்போ வந்து கிட்டத்தட்ட முதல்ல காமராஜ் யூனிவர்சிட்டியில் பகுதி நேர வேலை பார்த்தீங்க, அதுக்கப்புறம் வந்து சென்னையில் போய் ஃபினான்ஸ் கம்பெனி வேலை பார்த்தீங்க, அதுக்கப்புறம் மறுபடியும் மானாமதுரைக்கு உங்களுடைய துறைக்கே மறுபடியும் வந்துட்டீங்க.
0: துறைக்கே போயிட்டேன்.
1: சரியா மாற்றம் தான் மாற்றம்.
0: எனக்கு அங்கே ஒய்ஃபோட மாமா அங்கே இருக்காங்க, அவங்க ஃப்ரெண்ட் அந்த கல்லூரி தாளாளர். டாக்டரேட் முடிச்சுட்டு அந்த லைனில் போகிறது நல்லதில்லை, அங்கே வேலை பார்க்குறீங்களான்னு கேட்டாங்க. எனக்கு எந்த வேலை கிடச்சா அங்கே போய் பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு, சரி நம்ம ஊர் இங்கிட்டு தான் இருக்குது, சென்னையில் வந்து ரொம்ப அலைச்சல், எஃபர்ட் பட வேண்டியது, சம்பாதிக்கிறதுக்கு கொஞ்சம் ரொம்ப உழைக்க வேண்டியது இருந்துச்சு, இது நம்ம படித்த படிப்புக்கு ஏற்ற தொழில் வரையா. அதுக்கப்புறம் மானாமரில் வந்து லெக்சராக ஜாயின் பண்ணேன்.
1: சரிங்க சார். இப்போ இதுக்கடையில் வேலைக்கு போயிட்டுருக்கீங்க, உங்களுடைய திருமண வாழ்க்கை?
0: மதுரை ராஜன் ஆடிட்டோரியம் இருக்கல லட்சுமி சுந்தர ஹாலில் 96 நடந்துச்சு. என் மனைவி வந்து அவங்களும் டாக்டரேட், முனைவர் ஆர் ராஜராஜேஸ்வரி. அவங்க எம்எஸ்சி வந்து ஹோம் சயின்ஸ், அவினாஷ் டீம்டு யூனிவர்சிட்டி இருக்கு இல்லையா கோயம்புத்தூர், அங்கே படித்தவங்க. முனைவர் பட்டம் வந்து காரைக்குடி அலாபா பல்கலைக்கழகத்தில் விமன் ஸ்டடீஸில் வாங்கியிருக்காங்க. எனக்கு ஒரு பொண்ணு ஒரு பையன். மூத்த பொண்ணு பிஏ இங்கிலீஷ், எம்ஏ இங்கிலீஷ், பிஎஸ்டி பண்ணிட்டு இருக்காங்க. அட் ப்ரெசென்ட்டு லேடி டோக்கில் அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர் இன் இங்கிலீஷ்.
1: ஆகா, அதாவது எங்கள் வானொலி நிலையம் ரேடியோ ஸ்டேஷனுக்கு ஆப்போசிட்லேயே இருக்கு லேடி டோக் காலேஜ். அவங்க பேரும் சொல்லுங்க.
0: என் பொண்ணு பேர் ஆர் ஸ்ருதியா, பையன் ஆர் கவின் கதிர். அவன் வந்து காமர்ஸ் அமெரிக்கன் காலேஜில் படித்தான். இப்போ எம்பிஏ மதுரை காமராஜர் பல்கலைக்கழகத்தில் படிச்சுக்கிட்டு சிஎம்இ ஆடிட்டிங் கோர்ஸ் படிச்சுட்டு இருக்கான்.
1: அதாவது நீங்களும் நல்லா படிச்சீங்க, உங்க ரெண்டு பிள்ளைகளும் நல்லா படிக்க வச்சிருக்கீங்க, ரொம்ப சந்தோஷம் சார். ஏன்னா மனுஷனுக்கு வந்து இந்த கல்வி வந்து எப்பவும் கை கொடுக்கும்.
0: ரெண்டாவது அவங்க ரெண்டு பேரும் நல்ல பிள்ளைங்க, நல்லா படிப்பாங்க, நல்லா ஒழுக்கமான பிள்ளைங்க, பண்பான பிள்ளைங்க, நல்லபடியா வளர்த்துருக்கீங்க, ஒரு மகிழ்ச்சி எனக்கு
1: சார், ரொம்ப சந்தோஷம். அதாவது உங்க மனைவியும் பாருங்க முனைவரா வந்திருக்காங்க. அவங்க அதுக்கப்புறம் வேலைக்கெல்லாம் போனாங்களா?
0: அவங்க வந்து லேடிஸ் காலேஜில் ஒர்க் பண்ணாங்க. அதுக்கப்புறம் வேணாம், ரொம்ப உழைக்க வேணாம், வீட்டில் ரெஸ்ட் எடுக்கிறோம் அப்படின்னு சொன்னாங்க. அதனால் இப்போ பணி இல்லை, வீட்டில் தான் இருக்காங்க. அப்போ லேடி டோக்கில் இருந்தாங்க, கோயம்புத்தூர் யூனிவர்சிட்டி அக்ரி யூனிவர்சிட்டியில் ஒரு 4 இயர்ஸ் இருந்தாங்க, காரைக்குடி அலாவப்பா யூனிவர்சிட்டியில் வந்து அங்கேயும் ஒர்க் பண்ணாங்க. அதனால் பிஎஸ்டி முடிக்கும்போதே என்னை மாதிரி அவங்களும் அங்கே ஒர்க் பண்ணிக்கிட்டே இருந்தவங்க. அவங்க ஹோம் சயின்ஸுங்கனால இந்த ப்ராடக்ட்ஸ் எல்லாம் தயாரிப்பாங்க இல்லையா, அதெல்லாம் சேர்ந்து டெமோ பண்ணிகிட்டு இருப்பாங்க எல்லா காலேஜுக்கும் இதுக்கெல்லாம் ஸ்கூல்ஸ்க்கெல்லாம் போய். அதனால் அந்த அனுபவங்கள்லாம் அவங்களுக்கு உண்டு. அதனாலே விமன் ஸ்டடீஸில் முனைவர் பட்டம் வாங்கினது.
1: சரிப்பா, மீண்டும் வந்து எங்கே வந்திருக்கீங்கன்னா மானாமதுரையில் வந்து நீங்கள் வேலை பார்த்ததாக சொன்னீங்க. அதுக்கப்புறம் எப்படி சார் சரஸ்வதி நாராயணன் கல்லூரிக்கு எப்போ வந்தீங்க நீங்க?
0: சரஸ்வதி நாராயணன் கல்லூரி அந்த தாளாளர் பேரு திரு நாராயணன் செட்டியார் அவர்கள். அவங்க வந்து எங்க அப்பாவுக்கு ரொம்ப நெருங்கிய நண்பர். தம்பி இப்ப எங்க இருக்கான் அப்படின்னோடனே, அந்த மாதிரி மானாமரில் வேலை பார்த்துட்டு இருக்கான் அப்படின்னு அப்பா சொன்னாங்க. சொன்னோடனே அவங்க நம்ம கல்லூரியில் இப்போ ரிட்டையர்ட் ஆகிறாங்க, வந்து இப்போதைக்கு ஜாயின் பண்ணட்டும், அந்த நிரந்தர பணி வரும்போது தம்பியை வந்து நிரந்தர பணி ஆக்கிடுவோம், இப்போ வந்து இப்போதைக்கு கிளாஸ் எடுக்கட்டும்னு சொல்லி எங்கள் அப்பாட்ட சொல்லி மானாமரியில் இருந்த என்னையே இங்கே வந்து 2001 சுயநிதி பிரிவில் வந்து இங்கே ஜாயின் பண்ணேன். அப்போ நான் சேரும்போது 2001 3500 வாங்கினேன். 2007 நிரந்தர பணி நேர்முக தேர்வு வச்சு நான் ஆக்சுவலாக நிரந்தர பணியில் ஜாயின் பண்ணேன்.
1: ஆசிரியர் பணி அப்படிங்கிறது உண்மையிலே மிகச்சிறந்த பணி. ஏன்னா நமக்கு தெரிஞ்ச விஷயங்கள் எல்லாமே வந்து தெரியாத ஒருத்தவங்களுக்கு நம்ம கத்துக் கொடுக்க போறோம். அது மட்டும் இல்லாம

0: ஒரு ஆசிரியருக்கோட இன்னொரு சிறப்பு என்னன்னா, நம்ம மாணவர் நம்மளோட பெரியலானா சந்தோஷப்படக்கூடிய முதல் நபர் பெற்றோர்கள் இருப்பாங்க, அடுத்ததா இருக்கக்கூடிய நபர்கள் யாருன்னா ஆசிரியர் இருப்பாங்க. அந்த வகையில நீங்க பல நூற்றுக்கணக்கான மாணவர்கள் உங்க லைஃப்ல நிறைய பேர் நீங்க பார்த்திருப்பீங்க. இப்படிப்பட்ட மாணவர்கள் இன்னைக்கு யாராவது ஒரு பெரிய லெவல்ல உயர்ந்து இருக்கிறாங்க, அவங்கள நான் வந்து நான் கான்டாக்ட்ல இருக்கேன் அப்படின்னு யாரா இருக்காங்களா அந்த மாணவர்கள், அந்த சந்திப்பு?
1: அந்த மாணவர்கள் வந்து அரசு பணியில நிறைய ஆபீசர் ரேங்க்ல இருக்காங்க, எனக்கே தெரியாது. பாக்கியராஜ்னு ஒரு பையன் கெமிஸ்ட்ரியில இருக்கான், சுரேஷ்குமார்னு ஒரு பையன் பிரைவேட் கம்பெனியில் இருக்கான். இவங்கெல்லாம் என்னை கான்டாக்ட் பண்ணி, போலீஸ் டிஎஸ்பி லெவலில் இருக்காங்க. பண்பாளன் ஒரு மாணவர் இருக்காரு சத்தியமங்கலத்தில். எங்களோட ஆசிரியர் பணியோட நமக்கு சேர்ந்த ஒரு கிரெடிட் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த மாணவர்கள் எங்கே இருந்தாலும் நம்மளை தேடி வந்து என்னை பார்த்து ஓரளவுக்கு நான் வச்சிருக்க மாட்டேன். அந்த அளவுக்கு நான் அவங்களுக்கு சொல்லிக் கொடுத்ததுனால எங்கே இருந்தாலும் என்னை தேடி வந்து பேசுகிற அளவுக்கு தான் இன்னைக்கு வரைக்கும் மாணவர்களை வச்சுருக்கேன். எங்கே போனாலும் மாணவர்கள் இருப்பாங்க, அங்கே எனக்கு தெரியாது அந்த மாணவரை. ஆனால் அந்த மாணவர் வந்து என்னை தேடி வந்து ஐயா நல்லா இருக்கீங்களான்னு என்கிட்ட ஆசீர்வாதம் வாங்குவாங்க. ஏன்னா நிறைய மாணவர்கள் நாங்கள் ஒவ்வொரு வருடமும் உருவாக்கி வெளியே அனுப்பிட்டுருக்கோம். ஃபர்ஸ்ட் இயர் செகண்ட் இயருக்கு எங்களுக்கு பார்ட் ஒன் தமிழ் இருக்கும். அப்போ எல்லா மேஜரையும் நான் பார்ப்பேன். இப்போ ஆங்கில இலக்கியம் படித்தா ஆங்கில இலக்கிய மாணவர்கள் மட்டும்தான் பார்க்க முடியும். ஆனால் நாங்கள் அப்படி கிடையாது, பகுதி ஒன்று தமிழ் எடுக்கிறதுனால எல்லா மேஜர் மாணவர்களையும் நாங்கள் நேரடியாக சந்தித்து அவனுக்கு வகுப்புகள் எடுக்கிறதுனால எங்களை எல்லா கல்லூரியில் எல்லா மாணவர்களுக்குமே தமிழ் ஆசிரியர்களை தெரியும். ஒரு நிலக்கல்ல சாப்பிடுவோம், ஒரு வண்டியில் வாங்கி அது படிப்பில் ஆர்வம் இருக்கவே அந்த நடக்கல்ல வந்து இந்த இதை படிக்கிறதே மெயின். பிரைமரி சோர்சஸ் செகண்டரி சோர்சஸ்ன்னு எங்கள் ரிசர்ச்சில் சொல்லுவோம், முதன்மை ஆதாரம் துணைமை ஆதாரம்னு. அதை படிக்கிறவனுக்கு அந்த கள்ளப்பொறுப்பு செகண்டரி ஆதாரமாக போயிடும், அதை கவனிக்க மாட்டேன். படிச்சுக்கிட்டே இந்த பக்கம் சாப்பிட்டுக்கிட்டே இருப்பான், கடலையை போட்டுக்கிட்டே இருப்பான், இது துணைமை ஆதாரமாக இருக்கும். படிக்காதவன் சாப்பிட்றதுல ஆறு இருக்கவன் கசைக்கு அந்த பேப்பரை தூக்கி எறிஞ்சிட்டு கள்ளப்பருப்பு மட்டும் தின்னுட்டு
0: இருப்பான். ஆக நல்ல உதாரணம் சொன்னீங்க,
1: இதுதான் எடுத்துக்காட்டு. படிக்கிறதுக்கு மாணவருடைய ஆர்வம் எதுல இருக்குன்னு இதை சொன்னோம்னாலே புரிஞ்சுக்கலாம். அவன் அந்த துணுக்கை படிக்கிறான் இல்லையா, கள்ளப்பருப்பு திங்கிறதுல செகண்டரி அது, பிரைமரி முதன்மை வந்து இவன் படிக்கிறதுல ஆர்வம் காட்டுறான். அந்த படிக்கிறத பார்க்கும் பொழுது இந்த படிச்ச கருத்து அவனுக்கு என்னைக்காவது ஒரு நாளைக்கு பயன்படும். அந்த அளவில் நிறைய ஒன்று ரெண்டு மாணவர்கள் நிறைய மாணவர்கள் இன்னைக்கு பெரிய ரேங்க்ல இருக்காங்க, ஆனால் மரியாதையோடு இன்னைக்கு இருக்காங்க.

0: உங்களுடைய டீச்சிங் மெத்தட் கொஞ்சம் வித்தியாசமா இருக்கு. வெறும் அந்த பாட புத்தகத்தை மட்டும் சொல்லாம அதை சார்ந்து உள்ள எல்லா விஷயங்களையும் சொல்லி நீ கொண்டு வரீங்க.
1: நான் அப்படிதான் கொண்டு வருவேன்.
0: அப்பதான் வந்து ஒரு பரந்துபட்ட ஒரு அறிவு வரும். சும்மா ஒரு குறுகின ஒரு நாலு பக்கத்தை மட்டும் சொன்னோம்னா அதை மட்டும்தான் மாணவர்கள் மத்தியில் இருக்கும்.
1: அது மட்டும்தான் இருக்கு. அதனால இப்ப இலக்கியம் அப்படின்னு சொன்னீங்கன்னா இலக்கிய வரலாறுன்னு தமிழ்ல சொல்லுவோம். தமிழ் இலக்கிய வரலாறுங்கிறது ஒரு லைன் தான். அந்த இலக்கிய வரலாறுக்குள்ள என்னென்ன இருக்கு, செம்மொழின்னு சொல்றோம் தமிழ் மொழி.

0: செம்மொழி எந்த நூல்களை அடிப்படையாக வைத்து வாங்கப்பட்டது? அது சங்க இலக்கியங்கள். சங்க இலக்கியங்கள் 18 சொல்லுவான். அந்த 18 என்னென்னு சொல்லுவேன் அவனுக்கு. 10 பாட்டுன்னு சொல்லுவான், 8 தொகைன்னு சொல்லுவான். 10 பாட்டு எது அது அப்படின்னு சொல்லி அதுக்கு ஒரு பாடல் சொல்லுவேன். முருகு பொருணாறு பானிரண்டு முல்லை பெருகு வள மதுரை காஞ்சி மறுவினிய கோல நெடுநல்வாடை கோல் குறிஞ்சி பட்டின பாலை கடா அத்தோடு 10 நற்றினை குறுந்தொகை 500 ஒத்த 11 10 ஓங்கு பரிபாடல் கற்றறிந்தோர் ஏத்தும் களியோடு அகம் புறம் என இத்திரத்தன 8 தொகை. இந்த பாட்டை சொன்னால் 18 உள்ள இருக்கு. ஆற்றுப்படைனா என்ன? ஆற்றுப்படைனா 5 பாக்கி முல்லைப்பாட்டு மதுரை காஞ்சி நடுநல் வடை இந்த இதை 10 சொல்லி கொடுத்தோம்னா அவனுக்கு புரிகிற மாதிரி மைண்டில் நிற்கிற மாதிரி நம்ம சொல்லி கொடுத்தோம்னா அவன் ஈஸியாக கேட்ச் பண்ணி மைண்டில் வச்சுக்கிறான்.
1: நல்லாங்க சார். சரிங்க சார், உங்களுடைய ப்ரொமோஷன் இப்போ வந்து ஆசிரியர் எந்த ஒரு டிபார்ட்மெண்ட்டில் ப்ரொமோஷன் இருக்கும், இப்போ நீங்கள் ஆசிரியர் பணியில் உங்களுக்கு ப்ரொமோஷன் எப்போ கிடச்சி?
0: நான் 2007 நிரந்தர பணியில் சேர்ந்தேன், 12 எங்களுக்கு. அடுத்த ப்ரொமோஷன் அசோசியேட் ப்ரொஃபஸர், அதாவது உதவி பேராசிரியராக சேர்ந்தேன். அடுத்த ப்ரொமோஷன் இணை பேராசிரியர், ரெண்டு தான் கல்லூரியில். பல்கலைக்கழகத்தில் தான் ப்ரொஃபஸர், ரீடர் ப்ரொஃபஸர்லாம் பல்கலைக்கழகத்தில். கல்லூரியில் உதவி பேராசிரியர், இணை பேராசிரியர். நான் உதவி பேராசிரியர் வந்து 12 கழித்து இணை பேராசிரியரானேன்.
1: உங்கள் பணி போயிட்டே இருக்குது. ஒரு ஆசிரியர் பணியினால் எந்த ஒரு அரசு பணி அப்படினாலுமே ஒரு ஓய்வு காலம் அப்படின்னு ஒன்று இருக்கும். உங்களுடைய ஓய்வு காலம் எப்போ நீங்கள் ரிட்டையர் ஆனீங்க?
0: நான் 2023 April 30 என்னோடய பணி ஓய்வு. ஆக்சுவலாக 22 ரீஎம்ப்ளாய்மெண்ட்டுன்னு சொல்லுவாங்க, அது ஒரு 1 எனக்கு எங்கள் செயலாளர் எனக்கு கொடுத்தாங்க. அதுலேயும் பணியாற்றிட்டு 23 April பணி ஓய்வு பெற்றேன்.
1: கிட்டத்தட்ட ஒரு 3 ஆயிடுச்சு.
0: 3 அந்த பணி ஓய்வு பெற்று கடைசி மாதம் என்னுடைய பணியை பாராட்டி எங்கள் கல்லூரி செயலர், நீங்கள் மீண்டும் நம்ம கல்லூரியிலே பணியாற்றணும், உங்களுக்கு விருப்பம் இருந்தால் நீங்கள் வந்து சேருங்க அப்படின்னு எனக்கு சொன்னாங்க. சேரங்க அப்படின்னு சொன்னேன். எனக்குன்னு ஒரு திருவிளையாடல் புராண ஆராய்ச்சி மையம்னு ஒரு மையத்தை எங்கள் கல்லூரியில் தோற்றுவிச்சு அதுக்கு ஒருங்கிணைப்பாளராக என்னை நியமனம் செய்து சுயநிதி பிரிவுலையும் தமிழ் மாணவர்களுக்கு வகுப்பு எடுத்து இன்றைக்கு வகுப்பு எடுத்துக்கிட்டு வரேன்.
1: ஆக வாழ்த்துக்கள் சார். கல்வி கரையில் கற்பவர் நாள் சிலங்கிற மாதிரி நீங்கள் உங்களோட பணி வந்து ஓய்வு காலத்துக்கு பிறகும் உங்களுடைய அறிவு வந்து இப்போவும் மாணவ சமுதாயத்துக்கு பயன்படுது.
0: ஆமாம், அது
1: ரொம்ப சந்தோஷமாக இருக்குது.
0: அது இந்த திருவிளையாடல் புராண ஆராய்ச்சி மையம் ஆரம்பிப்பதோடைய அடிப்படை நோக்கம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, பசங்களுக்கு ஆன்மீக வளர்க்கணும். ஆன்மீகத்தில் ஈடுபாடு இருந்தால் மனசு பண்படும்.
1: நிச்சயமான உண்மை. ஆன்மீகத்தில் இருந்தோம்னா மன
0: பக்குவப்படும், சுய கட்டுப்பாடு, ஒழுக்கம், மரியாதை எல்லாம் வந்துடும். அதனால் நான் என்ன செய்வேன், திருவிளையாடல் புராண ஆராய்ச்சி மையத்திலேருந்து மாதத்துக்கு 2 நிகழ்ச்சி நடத்துகிறேன். அந்த நிகழ்ச்சிக்கு ஒவ்வொரு மேஜர் மாணவர்களாக கூட்டிகிட்டு போய் அந்த உட்கார வச்சு கேட்க வைப்பேன். எல்லோரும் மாணவர்கள்லாம் விரும்பி கேட்பாங்க. வெளியிலேருந்து பேராசிரியர்களை கூட்டிகிட்டு வந்து ஆன்மீகத்தில் ஈடுபாடு உள்ள, பக்தி லைகத்தில் ஈடுபாடு உள்ள பேராசிரியர்களாக கூட்டிகிட்டு வந்து பேச வைப்பேன். அவங்க வந்து இப்போ மதுரை அப்படின்னு சொன்னால் மதுரை என்ன, சித்திர திருவிழானா என்ன, மதுரையின் சிறப்புகள் என்ன அப்படின்னு ஒரு வகுப்பில் பேச சொல்லுவேன். கோயில் கலைகள்னா என்ன, பன்னீர் திருமுறைகள்னா என்ன, சாத்திர நூல்னா என்ன, சித்தர்கள்லாம் என்ன, சித்தர்கள் யார், சித்தருக்கும் பக்தருக்கும் உள்ள வித்தியாசம் என்ன, இதெல்லாம் பேசும்போது அவங்கள சொல்ல சொல்லுவேன். பேட்டி எடுக்கிற மாதிரி அந்த ஆசிரியர்கள்ட்ட முன்குறிப்பு நான் சொல்லிடுவேன். இப்போ நான் பாடம் நடத்தும் போது சொல்லுவேன், சித்தர்கள்னா யார், பக்தர்கள்னா யார், பக்தருக்கும் சித்தருக்கும் உள்ள வித்தியாசம் என்ன. மாணவர்களுக்கு தெரியாது. பக்தர்கள்னா இறைவனை வழிபடுபவர்கள், சித்தர்கள்னா இறைவனை உணர்பவர்கள்.
1: ஆகா, உங்கள் மாணவர்கள் ரொம்ப கொடுத்து வச்சவங்க.
0: ஆமாம்,
1: எவ்வளவு அருமையான விளக்கங்களை வந்து விஷயங்களை வந்து ரொம்ப அழகாக வந்து பசங்களுக்கு வந்து கொண்டு போய் கொடுத்துட்ருக்கீங்க.
0: ரெண்டாவது ஒரு குறள், வையத்துள் வாழ்வாங்கு வாழ்பவன் வானுரையும் தெய்வத்துள் வைக்கப்படும்னு வள்ளுவ பிறந்தக சொல்லியிருப்பார். அது நீங்கள் பொருள் பார்த்தீங்கன்னா, இந்த உலகத்தில் எவன் ஒருவன் வாழ்கின்ற முறைப்படி வாழ்கின்றானோ அவன் தெய்வத்திற்கு ஒப்பாக வைத்து கருதப்படுவான். இது கருத்து. ஆனால் வாழ்கின்ற முறைப்படி எந்த முறை, எதை வள்ளுவர் சொல்கிறாரு, வையத்துள் வாழ்வாங்கு அப்படிங்கிறதுனா அந்த வாழ்கின்ற முறையினா எது அப்படின்னு சொல்லி அங்கே ஒரு கேள்வி வரும். இதை நான் மாணவர் சொல்லி கொடுப்பேன். தமிழில் உறுதி பொருள்கள் 4 இலக்கியத்தில், அறம், பொருள், இன்பம், வீடு. இந்த ஒரு மனிதன் இந்த உலகத்தில் வாழும் பொழுது அறத்தை பின்பற்றி வாழ வேண்டும். அறத்தை பின்பற்றி வாழ்கின்ற பொழுது பொருளை ஈட்ட வேண்டும். அவ்வாறு அறத்தில் வாழ்ந்து ஈட்டுகின்ற பொருளை பிறருக்கு கொடுத்து இன்புறச் செய்ய வேண்டும். அறம், பொருள், இன்பம், இது 3 நீ செஞ்சேனா உனக்கு இன்பம் வீடு வேறு, அது இறைவனுக்கு வந்து ஒப்பாக வைத்து நீ கருதப்படுவாய். இது 3 செஞ்சாலே நல்லவனாக தான் இருப்பேன். நம்ம அறம்னா தர்மம் ஆயிடுச்சு, தர்மத்தில் ஒருத்தன் ஈடுபட்டாலே நல்லவனாக தானே இருப்பான். கெட்ட எண்ணங்கள் வராது, கெட்ட சிந்தனைகள் வராது. அதே வள்ளுவ பெருந்தகை சொல்லுவாங்க, இடும்பைக்கு இடும்பை படுப்பர், இடும்பைக்கு இடும்பை படாதவர் அப்படின்னு சொல்லி ஒரு குறள் இருக்கும். துன்பம் நம்மளை சேரும், மாணவர்கிட்ட சொல்லுவேன், துன்பம் நம்மளை தேடி வரும். யாரை தேடி வரும், சோம்பேறிகளை தேடி வரும், உழைக்காதவர்களை தேடி வரும். அப்படி இருக்கக்கூடாது. நீ உழைச்சிக்கிட்டே இரு, அந்த துன்பத்துக்கே துன்பத்தை கொடுத்து நீ வரட்டுவேன். நீ உழைச்சிக்கிட்டு இருந்தேன்னா உன்ட துன்பம் வராது, துன்பமே ஓடி போயிடும். இவர் என்னடா இந்த நேரம் உழைச்சிக்கிட்டே இருக்கேன், சோம்பேறித்தனமாகவே இருக்க மாட்டேன்.

0: நீ அப்படி சொல்லி அந்த துன்பமே பயந்து அந்த துன்பத்திற்கே நீ துன்பத்தை கொடுக்குற மாதிரி நீ இருப்ப, அது ஓடிடும். அப்படி வாழணும் இந்த உலகத்தில் அப்படின்னு சொல்லி சொல்லுவேன்.
1: ரொம்ப நல்லா சொன்னீங்க சார். இப்போ நீங்கள் ஒரு ஆசிரியராக இருக்கிறனால நீங்கள் விரும்பி படிக்கக்கூடிய புத்தகங்கள் என்னங்க சார்? எந்த புத்தகம் உங்களை வந்து ரொம்ப கவர்ந்துச்சு?
0: எனக்கு வந்து தேவாரம் படிப்பேன், மூவர் தேவாரம் புக்கு படிப்பேன். புதுமைப்பித்தன் புக்கு நாவலில் வந்து பார்த்தீங்கன்னா.
1: என்ன புத்தகம் படிச்சிருக்கீங்க நாவலில்?
0: நாவலில் ஆக்சுவலாக வந்து அந்த கட்டுரைகள் அவரது விரும்பி படிப்பேன். இந்த பொன்னகரம் எங்களுக்கு சிறுகதை கட்டுரையில் வச்சுருப்போம். அதில் அவர்கள் வந்து இந்த தமிழ்நாட்டில் மக்களின் அவலங்களை பற்றி சொல்லியிருப்பார், கஷ்ட நஷ்டங்களை பற்றி. அது படிப்பேன். புராணங்கள் படிப்பேன், பெரிய புராணம், கந்த புராணம், திருவிளையாடல் புராணம். அதில் தான் என்னோடய ஆய்வு வேறு. அதில் எனக்கு பிடிக்கும் நாயன்மார்களை பற்றி விரும்பி படிப்பேன். சங்க இலக்கியங்கள் படிப்பேன், இந்த சிற்றி இலக்கியங்கள் எல்லா இலக்கியமும் படிப்பேன். ஆனால் என்னுடைய ஃபீல்டு ஸ்பெஷலைசேஷன் அப்படிங்கிறது பக்தி இலக்கியம்.
1: சார், உங்களுடைய பொழுதுபோக்கு?
0: என்னுடைய பொழுதுபோக்கு நூல் வாசிப்பேன், ரீடிங்.
1: மற்றபடி வெளியில ஆன்மீக பயணமோ,
0: ஆன்மீக பயணம்,
1: குடும்பத்தோட வெளியில ஒரு இன்ப சுற்றுலா? அப்படி
0: இன்ப சுற்றுலா வருடத்துக்கு ஒரு முறை சம்மர் வெக்கேஷன்ல போவோம்.
1: இப்ப ரீசெண்ட் எங்க போறீங்க?
0: இந்த வெக்கேஷன்ல போல, ரெண்டு மூணு சூழ்நிலைனால வெளியே போக முடியல. இல்லைன்னா கொடைக்கானல், ஊட்டி, திருத்தணி இந்த மாதிரி கோயில் ஸ்தலமா போவோம். திருச்செந்தூர் ஒரு ரெண்டு மூணு நாள் இருந்துட்டு சாமி கும்பிட்டு தரிசனம் பண்ணிட்டு வருவோம். லோக்கல்ல போவோம், டெய்லி வெளியெல்லாம் போவோம், கோயில்களுக்கெல்லாம் போவோம். அதனால் வீட்டில் நாங்கள் நாலு பேர் இருந்தாலே கலந்துரையாடல் தான் நடந்துகிட்ருக்கோம். வீட்டிலே சப்ஜெக்டை பற்றி ஜாலியாக பேசிக்கிட்டு அந்த ஒரு டென்ஷன் அதெல்லாம் இருக்காது. எங்கள் வீட்டில் ஃப்ரீயாக பேசுவேன் நான், எல்லோரும் என்கிட்ட ஷேர் பண்ணுவாங்க. எங்கள் குடும்பத்தில் எல்லாருமே நல்லா ஜாலியாக விஷயங்களோடு பேசுவோம், தெரிஞ்சுக்கிற விஷயங்களாக இருக்கும். என் பையன் என் பொண்ணு இருந்தாலுமே அது சப்ஜெக்ட் அது சொல்லும், என் பையன் சப்ஜெக்ட் சொல்லுவேன், நான் என்ன சொல்லுவேன், என் ஒய்ஃபு ஷேர் பண்ணுவோம். அது அப்படியே எல்லா சப்ஜெக்ட் ஓரியன்டாகவே வீட்டில் பேசிக்கிட்டே இருப்போம். அதே மாதிரி சமைக்கவும் எனக்கு சமையல் தெரியும். வீட்டில் எல்லா சமையல் நாங்கள் நாலு பேருமே சமைப்போம். வெளியில் கோயிலுக்கு போவோம், டெய்லி புஸ்தகங்களை படிப்போம். என் பொண்ணு ரொம்ப ஹேபிட் அது ரீடிங் புக்ஸு, நல்ல நூல் வாசிப்பாங்க. என் பையனும் வாசிப்பான். படிக்கிறதில் ஆர்வமான ரெண்டு பேருமே ரெண்டு ஆர்வமான ஆனவங்க. அவங்களை நான் சொல்லி வச்சுருக்கேன், வாழ்க்கைக்கு அறிவு வளர்க்கணும். எந்த அளவுக்கு தொட்டனைத்து ஒரு மணற்கேணி மாந்தருக்கு கற்றனைத்து ஒரு அறிவு, தோண்ட தோண்ட தண்ணி வர்றது மாதிரி கற்க கற்கத்தையும் அறிவு வளரும். நீ குறுகிய கட்டத்துக்குள்ளே ஒரு நூலை படிச்சுட்டு இருந்தேன்னா அறிவு வளராது. நீ இப்போ காமர்ஸ்னால் காமர்ஸ் மட்டும் படிக்கக்கூடாது, இங்கிலீஷ்னா இங்கிலீஷ் மட்டும் படிக்கக்கூடாது. நான் அப்படி படிக்க மாட்டேன். நான் தமிழ் இலக்கியம் படிச்சிருந்தாலும் பொருளாதாரம் படிப்பேன், பொலிட்டிக்கல் சயின்ஸ் புக் வாங்கி படிப்பேன், சிந்தனையாளர்கள் புக்கெல்லாம் வாங்குவேன், பிளேட்டோ, ரூசோ, அரிஸ்டாட்டில், சாக்ரட்டிஸ், இவங்கெல்லாம் படிப்பேன். நான் இங்கிலீஷில் என் பொண்ணு இருக்கிறதுனால இங்கிலீஷ்லேயே நான் கொஞ்சம் ஆர்வமாக என் பொண்ணு மூலியமாக இங்கிலீஷ் நிறையா தெரிஞ்சுக்கிடுவேன். அதனால் எங்களுக்கு சப்ஜெக்ட் ஓரியன்டாக வீட்டில் நல்லா எங்களுக்கு பொழுது ஹேபிட்ஸ் எல்லாம்.
1: ரொம்ப சந்தோஷம் சார். சார், இப்போ நிகழ்ச்சியில் ஒரு முக்கியமான உங்கள்கிட்ட ஒரு கேள்வி கேட்குறேன். இப்போ மாணவர்கள் சார்ந்த ஒரு பணியவே நீ பண்ணி செஞ்சிட்ருக்கீங்க, மாணவர்களுக்கு கல்வி பணி. உங்களுடைய அனுபவத்து மூலமாக இன்றைய கால இளைஞர்களுக்கு என்ன சார் சொல்ல விரும்புறீங்க? இளைஞர்கள் முன்னேறணும், லைஃப் நல்லா வரணும் அப்படின்னா உங்க அனுபவத்து மூலமா அவங்களுக்கு என்ன சொல்ல வர்றீங்க?
0: இன்றைய இளைஞர்கள் வந்து இப்ப நாம் படிச்ச காலம் மாதிரி இன்னைக்கு இல்லை. இன்னைக்கு டெக்னாலஜிஸ் வந்து நிறைய அறிவியல் முன்னேற்றங்கள் நிறைய வந்துருச்சு. நாங்க படிக்கும் போது எங்களுக்கு ஒரு பயிற்சி கட்டுற, எங்க இளங்கலை பிஏ எம்ஏ படிக்கும் போது ஒரு பயிற்சி கட்டுற அசைன்மெண்ட் எழுதணும்னு சொன்னா ஒரு சிலப்பதிகாரம் புக்கை கொடுத்தா லைப்ரரியில் 10 புக்கு தான் இருக்கும். நாங்கள் மாணவர்கள் 40 பேர் இருப்போம். 10 புக்கு 10 பேர் எடுத்துட்டு 30 பேருக்கு புக்கு இருக்காது, நூல் இருக்காது. நாங்கள் ஒவ்வொரு வாசிரியராக தேடி செல்வோம், அதற்கு வேறு கல்லூரிக்கு போய் தேடி போவோம். அப்படி சூழ்நிலையில் தான் நாங்கள் வாழ்ந்தோம். தேடி பிடிச்சி வந்து அதிலேருந்து அசைன்மெண்ட் எழுதுவோம். இன்றைக்கி அப்படி இல்லை, அவங்க கையிலே நெட் இருக்குது, செல் இருக்குது. ஆனால் என்ன, அந்த அறிவியல் முன்னேற்றத்தினால சில தடைகளும் இருக்குது, நல்லதும் இருக்குது. அதனால் நம்ம என்ன பண்ணுறோம், அதையும் பயன்படுத்தணும், நூல்களை வாசிக்கவும் செய்யணும், மனப்பாடம் பண்ணி எழுதக்கூடாது. நீங்கள் வாசிட்டு மனசில் நிறுத்தி நீங்கள் அதை எழுதணும். மனப்பாடம் பண்ணால் நீங்கள் பாஸ் பண்ணலாம், மனசில் நிறுத்தி நீங்கள் சொந்தமாக எழுதுனா முன்னேறலாம். நீங்கள் மனப்பாடம் பண்ணி எழுதுனா அது வகுப்பறை படிப்பு. பொதுவாக இன்றைய கால மாணவர்களுக்கு என்னோடய அறிவுரை என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, செல்ஃபோனை அளவோடு பயன்படுத்தணும். செல்ஃபோன் வந்து நல்ல விஷயங்களை தெரிஞ்சுக்கிறது தான், அதில் கெட்ட விஷயங்களை நம்ம தெரிஞ்சுக்கிறக்கூடாது. ரெண்டாவது, நம்ம பாரம்பரியமான நம்ம தமிழ் சமூகத்திலேருந்து நம்மெல்லாம் வந்திருக்கோம். குடும்பத்திலேயோ பெற்றவங்களை, மற்றவங்களை, உறவினர்களை, சமூகத்தில் பார்த்து பேசுகிறவங்களை எல்லாரையுமே மதிக்க கற்றுக்கறணும், மரியாதையோடு பேசணும், ஒரு அவமதிப்பு சொல்ல சொல்லி வேதனைப்படுத்தக்கூடாது. அதே மாதிரி நீங்கள் எந்த அளவுக்கு உழைக்கிறீங்களோ, நம்பிக்கையாக இருக்கீங்களோ, முயற்சி பண்ணுறீங்களோ, நீங்கள் அடையிற இலக்கு வந்து உங்களை ஈஸியாக கிடைக்கும். உங்களுக்கு இந்த மூணு இருக்கணும். இன்னைக்கு காலகட்டத்தில் மாணவர்கள் நிறையா பேர் மது, இந்த போதைப் பொருள்கள், அதை சில மாணவர்கள்லாம் பயன்படுத்தி அவங்க வாழ்க்கையை தொலைச்சிட்டு இன்னைக்கு கல்லூரி படிப்பு முடிச்சுட்டே போக முடியாமல் பாதியிலேயே நிறுத்திட்டு அவங்க வாழ்க்கையை இழக்கிற அபாய சூழலை இன்னைக்கு சோசியல் மீடியாவில் எல்லாத்துலேயுமே

0: பார்க்குறோம். அப்படி இருக்கக்கூடாது. சோசியல் மீடியா வந்து நல்ல செய்திகள் எடுத்துக்கிறேன்னு, இந்த சமூகத்தில் நல்லா படிக்கணும், அன்பா பாசமா பண்பா பிறருக்கு உதவி செய்கிற அந்த மனப்பான்மையை வளர்த்துக்கிறேன்னு. அதனால மாணவர்கள் வந்து கெட்ட வழக்கங்களை கைவிட்டுட்டு தான் எந்த வேலையை செய்கிறோமோ, அது படிக்கிற வேலையோ இல்லை பிற தொழில்கள் செஞ்சாலுமே, அதில் ஆர்வத்தோடு ஈடுபட்டு நம்பிக்கையோட தன்னம்பிக்கையோடையும் முயற்சியோடையும் உழைச்சா நீங்கள் என்ன இலக்கு அடையணும்னு நினைக்கிறீங்களோ அதை ஈஸியாக நீங்கள் அடைஞ்சிடலாம். நீங்கள் இந்த சமூகத்தில் வேற ஒன்றும் முக்கியம், நீங்கள் பெற்றோர்களுக்கு பேர் வாங்கி கொடுக்கணும், இந்த சமூகத்துக்கு நல்ல பேர் வாங்கி கொடுக்கணும். அதை நீங்கள் ஒரு இலக்கு அடையணும், ஒரு வெற்றி வரணும், ஒரு வேலை வாய்ப்பு அரசு பணி வாங்கணும்னா எந்த அளவுக்கு முயற்சி பண்ணி படிக்கிறீங்களோ, மற்ற இதில் உங்களுடைய கண்ணோட்டத்தை திசை திருப்பாமல் படிக்கிற தொழிலை மட்டும் பார்த்து பெற்றோர்கள் சொல்லை கேட்டு இந்த வாழ்க்கையில் நம்ம படித்து முன்னேறினால் நாம் என்ன அடைய வேண்டும் அப்படிங்கிறத பெற்றோர்கள் முடிவு பண்ணுகிறார்களோ அந்த இலக்கை நாம் அடைந்து அவர்களுக்கு பெருமை சேர்க்க வேண்டும்.
1: சார், ரொம்ப நல்லா சொன்னீங்க சார். இன்றைய கால இளைஞர் என்ன செஞ்சா லைஃப்ல முன்னேறுவாங்கிறத ரத்தின சுருக்கமா ரொம்ப அழகா சொன்னீங்க சார். கண்டிப்பா உங்களுக்கு

0: படித்து முன்னேறினால் நாம் என்ன அடைய வேண்டும் அப்படிங்கிறத பெற்றோர்கள் முடிவு பண்ணுகிறார்களோ அந்த இலக்கை நாம் அடைந்து அவர்களுக்கு பெருமை சேர்க்க வேண்டும்.
1: சார், ரொம்ப நல்லா சொன்னீங்க சார். இன்றைய கால இளைஞர் என்ன செஞ்சா லைஃப்ல முன்னேறுவாங்கிறத ரத்ன சுருக்கமா ரொம்ப அழகா சொன்னீங்க சார். கண்டிப்பா உங்களுடைய இந்த பேச்சு கேட்கறவங்களுக்கு கண்டிப்பா ஏதோ ஒரு வகையில யாரோ ஒரு ஆளுக்கு வந்து ஒரு பயனுள்ள வகையில அமையும் அப்படிங்கிற நம்பிக்கையில உங்களுடைய பொன்னான நேரத்தை செலவழிச்சு வந்து உங்களோட நிறைய எக்ஸ்பீரியன்ஸை ஷேர் பண்ணீங்க. அதாவது ஒரு விவசாய குடும்பத்திலிருந்து பிறந்து வளர்ந்து நீங்க பல்வேறு தரப்பட்ட நூற்றுக்கணக்கான ஆயிரக்கணக்கான மாணவர்களுக்கு கல்வி சேவைய ஓய்வு பெற்ற பிறகும் கூட இப்பவும் நீங்க செஞ்சிட்டு இருக்கீங்க. ரொம்ப சந்தோஷம் சார். இன்னும் உங்களுடைய கல்வி சேவை இன்னும் பல நூற்றுக்கணக்கான மாணவர்களுக்கு போய் சேரணும். உங்களால் பல பேர் வந்து நல்ல கல்வி செல்வத்தை அடையணும் அப்படின்னு சொல்லி வேண்டிக்கிறோம். ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையத்தின் சார்பாக உங்களுடைய கல்வி சேவை இன்னும் பல பேருக்கு செல்லணும்னு சொல்லிட்டு எங்களுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். இன்னும் நீண்ட நெடிய ஆரோக்கியமா நீங்க இருக்கணும்னு சொல்லி நாங்கள் வேண்டிக்கிறோம். நிகழ்ச்சியில் பங்கேற்றமைக்கு எங்கள் மதுரை வானொலியின் சார்பாக மிக்க நன்றியை தெரிவித்துக் சார். நன்றி, வணக்கம்.
0: நல்ல ஒரு வாய்ப்பினை எனக்கு ஏற்படுத்தி கொடுத்த மதுரை வானொலி நிலையத்திற்கும் மற்றும் என்னுடைய பேச்சை கேட்ட நேயர்களுக்கும் என் மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றேன். நன்றி, வணக்கம்.

ஓய்வு பெற்ற கல்லூரி இணை பேராசிரியர் முனைவர் எஸ் ரவி அவர்கள் பங்கு பெற்ற நேர்முகம் கேட்டீர்கள். உடன் உரையாடினார் கே வேல்முருகன் அவர்கள். நிகழ்ச்சி அமைப்பில் உதவி சி செல்வரங்கன். நிகழ்ச்சி அமைப்பு கே வேல்முருகன். படைப்பு மதுரை வானொலி.

0: திரைப்பட பாடல் கேட்டீர்கள். ஆகாஷ்வாணி நேரம் 7:50.
1: செய்தி கதம்பம். இன்றைய செய்தி கதம்பத்தில் திருப்பூர் மாவட்டத்தில் பிரஜ்னா என்ற தலைப்பில் பள்ளி மாணவர்களிடையே நடைபெற்ற திறனாய்வு போட்டிகள் குறித்து எமது செய்தியாளர் தரும் தகவல்கள். நாமக்கல் மாவட்டத்தில் பிரதம மந்திரியின் சுவநிதி திட்டத்தின் கீழ் சாலையோர வியாபாரிகளுக்கு கடன் வழங்கும் முகாம் நடைபெறுவது குறித்து எமது செய்தியாளர் கூறும் தகவல்கள் மற்றும் மத்திய அரசின் சமூக வலைதள பதிவுகள் ஆகியவை இடம்பெறுகின்றன. பள்ளி மாணவர்களிடையே புதுமையான சிந்தனை, படைப்பாற்றல் மற்றும் திறன்களை வளர்க்கும் வகையில் திருப்பூர் சைனிக் பள்ளியில் பிரஜ்னா என்ற தலைப்பில் மாணவர்களிடையே திறனாய்வு போட்டிகள் நடைபெற்றன. இதுகுறித்து எமது திருப்பூர் மாவட்ட செய்தியாளர் தரும் செய்தித் தொகுப்பு.
2: பள்ளி மாணவர்களிடையே புதுமையான சிந்தனை, படைப்பாற்றல் மற்றும் திறன்களை வளர்க்கும் வகையில் திருப்பூர் சைனிக் பள்ளியின் முன்னாள் மாணவர்கள் சார்பில் நடத்தப்படும் பிரஜ்னா திறனாய்வு போட்டியின் 3வது பதிப்பு பிரஜ்னா 3.0 நடைபெற்றது.
3: இதுகுறித்து சைனிக் பள்ளியின் முன்னாள் மாணவர் பாலசுப்பிரமணியன் பேசுகையில்,
4: பிரஜ்னா என்ற தலைப்பில் முன்னாள் மாணவர்கள் சங்கத்தின் சார்பாக கடந்த 3 வருடமாக தமிழ்நாடு பள்ளி மாணவர்களுக்கிடையே மென்திறன்கள் போட்டிகளை நாங்கள் முறையாக நடத்தி வருகிறோம். இன்று செப்டம்பர் 4-5 தேதிகளில் மென்திறன்கள் போட்டிகள் நடந்தது. குறிப்பாக தமிழகம் முழுவதும் இருந்து மாணவர்கள் பங்கேற்றார்கள். 22 பள்ளிகள், 450 மாணவர்கள் இந்த பல்வேறு மென்திறன்களில் போட்டிகளில் கலந்து கொண்டு சிறப்பித்தார்கள்.
2: 2024 தொடங்கப்பட்ட இந்த முயற்சியின் தொடர்ச்சியாக நடைபெற்ற போட்டிகளில் சேலம், நாமக்கல், தர்மபுரி உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களைச் சேர்ந்த 25 பள்ளிகளிலிருந்து சுமார் 400 மாணவர்கள் பங்கேற்றனர்.
3: இதுகுறித்து பல்வேறு போட்டியில் பங்கேற்ற மாணவர்கள் பேசுகையில்,
5: இதுல வந்து நிறைய காம்படிஷன்ஸ் இருக்குது. மொத்தம் 22 ஸ்கூல்ஸ் இதுல வந்து பங்கேற்றுக்கிறாங்க. அதுல வந்து 11 ஈவெண்ட் வந்து நடக்குது. இதுல வந்து நாங்க வந்து குவிஸ்ல வந்து இருக்கிறோம். நாங்க வந்து அதுல வந்து நல்லா பண்ணியிருக்கோம்.
2: புகைப்படம் எடுத்தல், குறும்படம் தயாரித்தல், ஐடியாத்தான், ஸ்மார்ட் ஸ்ட்ரீட், ஓவியம், கட்டுரை மற்றும் வினாடி வினா உள்ளிட்ட பல்வேறு போட்டிகளில் மாணவர்கள் ஆர்வத்துடன் பங்கேற்று தங்கள் திறமைகளை வெளிப்படுத்தினர்.
6: குவிஸ் காம்படிஷனில் செலக்ட் ஆகிருக்கோம் செகண்ட் ரவுண்டுக்காக. அப்புறம் இந்த ஆப்பர்ச்சுனிட்டி சைனிக் ஸ்கூல் தந்ததுக்கு ரொம்ப நன்றி. இந்த மாதிரி காம்படிஷன் வந்து எங்கள் இன்டெலெக்சுவல்ஸ் திங்ஸை டெவலப் பண்ணுறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது.
2: திருப்பூர் சைனிக் பள்ளி முதல்வரும் இந்திய கடற்படை கேப்டனுமான ராகுல் தியாத் மற்றும் பிரஜ்னா ஒருங்கிணைப்பாளர் டாக்டர் பாலசுப்பிரமணியம் உள்ளிட்டோர் பரிசுகள் மற்றும் சான்றிதழ்களை வழங்கினர்.
1: பிரதம மந்திரியின் சுவநிதி திட்டத்தின் கீழ் சாலையோர வியாபாரிகளுக்கு கடன் வழங்கும் முகாம் நாமக்கல் மாவட்டத்தில் நடைபெற்று வருகிறது. இதுகுறித்து எமது செய்தியாளர் தரும் தகவல்கள்.
7: நாமக்கல் மாவட்டம் ராசிபுரம் நகராட்சி அலுவலகத்தில் பிரதம மந்திரியின் சுவநிதி திட்டத்தின் கீழ் சாலையோர வியாபாரிகளுக்கு கடன் வழங்கும் முகாம் நடைபெற்று வருவதால் இதில் சாலையோர வியாபாரிகள் விண்ணப்பித்து பயன்பெறலாம் என நகராட்சி நிர்வாகம் கேட்டுக் கொண்டுள்ளது. இந்த நகராட்சியில் சாலையோர வியாபாரிகளுக்கு மத்திய அரசின் பிரதம மந்திரியின் சுவநிதி திட்டம் மூலம் கடன் வழங்கும் முகாம் 2026 செப்டம்பர் மாதம் முழுவதும் நடைபெறுகிறது. சாலையோர வியாபாரிகளான பெட்டிக்கடை, டிஃபன் கடை, காய்கறி கடை, பூக்கடை, பழக்கடை வைத்திருப்போர் தங்கள் வாழ்வாதாரத்தை மேம்படுத்துவதற்கு மத்திய அரசு பிரதம மந்திரியின் சுவநிதி திட்டம் மூலம் 15,000 ரூபாய் முதல் 50,000

0: ரூபாய் வரை தேசியமயமாக்கப்பட்ட வங்கிகளில் குறைந்த வட்டியில் கடன் வழங்குகிறது. இந்த கடனை பெற விரும்பும் சாலையோர வியாபாரிகள் உரிய ஆவணங்களுடன் ராசிபுரம் நகராட்சியில் உள்ள நகரமைப்பு பிரிவில் விண்ணப்பத்தை இணையத்தில் பதிவேற்றம் செய்து அந்த விண்ணப்பத்தை பெற்று வங்கியில் ஒப்படைத்து பயன்பெறுமாறு கேட்டுக் கொள்ளப்பட்டது. இதேபோல நாமக்கல் மாநகராட்சி, திருச்செங்கோடு, பள்ளிப்பாளையம், குமாரபாளையம் ஆகிய நகராட்சிகளிலும் இந்த முகாம் நடைபெறுகிறது. எனவே அந்தந்த மாநகராட்சி மற்றும் நகராட்சிகளுக்கு உட்பட்ட சாலையோர வியாபாரிகள் இந்த முகாமில் கலந்து கொண்டு பயன்பெறலாம் எனவும் கேட்டுக் கொள்ளப்படுகிறது.
1: விநாயகர் சதுர்த்தியை முன்னிட்டு சேலம் மாவட்டத்தைச் சேர்ந்த பெண் தொழில் முனைவோர் சுற்றுச்சூழலை மேம்படுத்தும் விதமாக விதை மூலம் விநாயகர் சிலைகளை செய்து வருகிறார். இதுகுறித்து எமது செய்தியாளர் தரும் தகவல்கள்.
2: வரும் 14ஆம் தேதி நாடு முழுவதும் விநாயகர் சதுர்த்தி விழா வெகு சிறப்பாக கொண்டாடப்பட உள்ளது. விழாவிற்கு இன்னும் ஒரு வாரமே உள்ள நிலையில் அதற்கான ஏற்பாடுகளில் இளைஞர்கள் ஆர்வம் காட்டி வருகின்றனர். அரையடி சிலை முதல் ஆளுயர சிலை, 30 அடி சிலை, 50 அடி சிலை என தங்களின் விருப்பத்திற்குரிய விநாயகரை அலங்கரிக்கும் இளைஞர் கூட்டத்தை வீதிகள் தோறும் காண முடியும். விநாயகர் சதுர்த்தியை கொண்டாட்டமாக மாற்றும் இளைஞர்கள் மத்தியில் சேலத்தைச் சேர்ந்த பெண் தொழில் முனைவோரான திருமதி ரம்யா சுற்றுச்சூழல் பிரச்சினைக்கு தீர்வுக்கான விதை விநாயகர் சிலைகளை உருவாக்கி வருகிறார். இவரின் நோக்கம் உயர்வானது என்பதால் அதற்கு வரவேற்பும் அதிகமாக உள்ளது. சுற்றுச்சூழலை பாதுகாக்கும் வகையில் விதை பேனா, காகித கழிவுகளிலிருந்து பேனா என பல்வேறு படைப்புகளை உருவாக்கி வரும் இவர் விநாயகரையும் விதைப்பந்து நோக்கத்தையும் இணைத்து விதை விநாயகரை உருவாக்கி வருகிறார். முற்றிலும் களிமண்ணால் உருவாக்கப்படும் விநாயகர் சிலைகளில் வீட்டிற்கு தேவையான காய் வகைகள், பூச்செடிகளின் விதைகள் வைக்கப்படுகின்றன. இதனால் விதை விநாயகர் சிலைகள் ஒரு சமூக மாற்றத்தை உருவாக்கும் என நம்பிக்கை தெரிவிக்கிறார் ரம்யா.
3: நீங்க வீட்டிலேயே வந்து இந்த கணேஷாவை கரைச்சி வச்சீங்கன்னா ஒரு விதை பிள்ளையார் அப்படின்னு கூட சொல்லலாம். அதாவது நீங்க இந்த சீட் கணேஷாவை தண்ணியில முக்கி வச்சிட்டீங்க அப்படின்னா கொஞ்ச நாள் கழிச்சு அதுல செடி வரும். சீட் கணேஷான்னு பாத்தீங்கன்னா நம்ம செடிகள், கீரைகள், அதுக்கப்புறமா மரம், இது எல்லாமே அதில் இருக்குது. அதில் வந்து கீரை பார்த்திங்கன்னா முருங்கைக்கீரை, பசலக்கீரை, வெந்தயக்கீரை இதெல்லாம் இருக்குது. வெஜிடபிள்ஸ்னு பார்த்தா பரங்கிக்காய், பீர்க்கங்காய், கொத்தவரங்காய் இன்னும் நிறைய இருக்குது. மரம்னு பார்த்தா வேம்பு, மயில் கொன்றை, வாகை இன்னும் அதுலேயும் நிறைய வெரைட்டிஸ் இருக்குது.
2: விநாயகருக்கான வண்ணங்கள் முற்றிலும் இயற்கையான முறையில் உருவாக்கப்படுகிறது. இந்த இயற்கை விநாயகரை வாங்கும்போது அவர்களுக்கு பூந்தொட்டியும் வழங்கப்படுகிறது. விநாயகரை தொட்டியில் அமைத்து சதுர்த்தி விழாவினை கொண்டாடிவிட்டு தண்ணீர் ஊற்றி கரைத்தால் விதைகள் தொட்டியில் தங்கிவிடும். அடுக்குமாடி குடியிருப்புகளில் வசிப்போர் இதனை பயன்படுத்திக் கொள்ள முடியும் என்பதால் விதை விநாயகருக்கான வரவேற்பு அதிகமாக உள்ளது.
3: நம்மளால இந்த என்விரான்மெண்ட்டுக்கும் சரி, இந்த சொசைட்டிக்கும் சரி, இப்போ சீட் கணேஷா கொடுக்கறதுனால அவங்க வந்து அந்த கணேஷாவை வந்து நல்ல சாமியை கும்பிட்டுட்டு அவங்க வந்து அதை கரைக்கிறப்ப எந்த ஒரு தீங்குமே இந்த என்விரான்மெண்ட்டுக்கு இல்லை. இந்த ஒரு சந்தோஷமே போதும்னு நான் நினைக்கிறேன்.
2: விருப்பத்துடன் விநாயகரை வணங்கும் அனைவரும் ரசாயன வண்ணங்களால் ஆன விநாயகரை நீர்நிலைகளில் கரைப்பதை விரும்புவதில்லை. விதை விநாயகரை வணங்குவோம், விருப்பத்துடன் இயற்கையை போற்றுவோம் என்கிற இந்த பயணத்தின் இலக்கு நிறைவேறும் போது ஒரு பெரிய சமூக மாற்றத்தை நிச்சயம் எதிர்பார்க்கலாம்.
1: வார விடுமுறையை முன்னிட்டு நீலகிரி மாவட்டம் உதகையில் சுற்றுலா பயணிகளின் எண்ணிக்கை அதிகரித்து காணப்படுகிறது. இதுகுறித்து எமது செய்தியாளர் கூறும் தகவல்கள்.
4: நீலகிரி மாவட்டத்தில் உள்ள சுற்றுலா தலங்களை காண அண்டை மாநிலங்களான கேரளா, கர்நாடகா மற்றும் தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் இருந்தும் வெளிநாடுகளில் இருந்தும் நாள்தோறும் ஆயிரக்கணக்கான சுற்றுலா பயணிகள் வருகை பெறுகின்றனர். குறிப்பாக முதுமலை புலிகள் காப்பகம், பைக்கார படகு இல்லம், தொட்டபட்டா சிகரம், உதகை படகு இல்லம், ரோஜா பூங்கா, அரசு தாவரில் பூங்கா உள்ளிட்ட பல்வேறு சுற்றுலா தலங்களை கண்டு ரசித்து செல்கின்றனர். இந்நிலையில் வார விடுமுறை நாளான இன்று உதகையில் உள்ள சுற்றுலா தலங்களில் சுற்றுலா பயணிகளின் கூட்டம் அதிகரித்து காணப்படுகிறது. குறிப்பாக உதகையில் உள்ள முக்கிய சுற்றுலா தலங்களில் ஒன்றான படகு இல்லத்தில் கேரளா, கர்நாடகா, ஆந்திரா மற்றும் சமவெளி பிரதேசங்களிலிருந்து சுற்றுலா பயணிகளின் கூட்டம் அதிகரித்து காணப்படுகிறது. இங்கு நிலவும் மிதமான காலநிலையை அனுபவித்தவாறு படகு இல்லத்தில் மிதிப்படகு, மோட்டார் படகு, துடுப்பு படகுகளில் சவாரி செய்து வார விடுமுறையை சுற்றுலா பயணிகள் உற்சாகமாக கொண்டாடினர்.
1: மத்திய அரசின் சமூக வலைதள பதிவுகள். துணை குடியரசுத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் இன்று காலை அசாம் குவஹாத்தி சென்றடைந்ததை அவரது சமூக வலைதள பதிவு தெரிவிக்கிறது. அவரை அசாம் கவர்னர் திரு லக்ஷ்மண் பிரசாத் ஆச்சாரியாவும் முதலமைச்சர் திரு ஹிமந்த் பிஸ்வாசும் வரவேற்றனர். பல்வேறு நிகழ்ச்சிகளில் துணை குடியரசுத் தலைவர் கலந்து கொள்வார் என்றும் பதிவிடப்பட்டுள்ளது. உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா இன்று கோவாவில் பல்வேறு நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்ளவிருப்பதை அவரது சமூக வலைதளம் பதிவு செய்துள்ளது. இந்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் வார்சாவில் டோப்ரி மகராஜ் மற்றும் கோலாப்பூர் நினைவகங்களில் மரியாதை செலுத்தினார். இரண்டாம் உலகப் போரின் போது ஆயிரக்கணக்கான போலீஸ் மக்களுக்கு அடைக்கலம் தந்ததன் நினைவாக கட்டப்பட்டவை இந்த நினைவகங்கள் என அவரது சமூக வலைதள பதிவு சுட்டுகிறது.

0: கடைசி உலக போர் திரைப்படத்தில் அந்த பாடல் கேட்டீர்கள்.
1: இன்னைக்கு செம்ம வேலை, ஷோல்டர் நெக்கு கையினு பார்ட்டு பார்ட்டா வலிக்குது.
2: இவ்வளவு ஒர்க் பண்ணியே 2020 பிரேக் எடுத்தியா?
1: அது என்ன 2020 பிரேக்?
2: 20 நிமிஷத்துக்கு ஒரு தடவை 20 seconds வந்து நம்ம பிரேக் எடுக்கணும். அந்த டைம்ல எழுந்திரிச்சு நிக்கிறது இல்ல லைட்டா கழுத்து கைய அசைக்கிறது இந்த மாதிரி பண்ணணும்னு சொல்றாங்க. இதுதான் எல்லா டாக்டர்ஸும் அட்வைஸ் பண்றாங்க. சோ எவ்வளவு நேரம் வேணும்னாலும் ஒர்க் பண்ணுங்க, ஆனா 2020 பிரேக் எடுத்துட்டு ஒர்க் பண்ணுங்க. நம்ம ஆரோக்கியம் நம்ம கையில.
0: திரைக்காலத்தில் நிறைவாக ஒலிக்க இருக்கும் குரல் ஸ்வேதா மோகன், டிமாண்டிக் காலனி திரைப்படத்திற்காக.

0: You were listening to a repeat broadcast of today's Market Mantra program, originally aired at 6:30 p.m.
1: நேரம் 11:40. ஆகாஷ்வாணி, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சென்னை வானொலி 100.1 FM கோல்டு. தொடர்வது திரைகானம், முதல் பாடல் ராஜபாட்ரங்கதுரை படத்திற்காக டி எம் சவுந்தரராஜன் குரலில்.

டும் டும் டும் டும் டும் டும் டும் டும் டும் டும் டும் டும் டும் டும் டும் டும் டும் டும் டும் டும் டும் டும் டும் டும் டும் டும் டும் டும் டும் டும் டும் டும் டும் டும் டும் டும் டும் டும் டும் டும் டும் டும் டும் டும் டும் டும் டும் டும் டும் டும் டும் டும் டும் டும் டும் டும் டும் டும் டும் டும் டும் டும் டும் டும் டும் டும் டும் டும் டும் டும் டும் டும் டும் டும் டும் டும் டும் டும் டும் டும் டும் டும் டும் டும் டும் டும் டும் டும் டும் டும் டும் டும் டும் டும் டும் டும் டும் டும் டும் டும் டும் டும் டும் டும் டும் டும் டும் டும் டும் டும் டும் டும் டும் டும் டும் டும் டும் டும் டும் டும் டும் டும் டும் டும் டும் டும்

0: போது நந்தவனமே.
1: ஐயையோ
0: சம்மதம் சொல்லு இந்த இடமே இன்பச் சோகமே.
1: ஏன் அக்கா மக?
2: ஐயப்பா என்ன இந்த அடி அடிச்சிட்டீங்க?
3: யாரோட அக்கா மகடாய்?
1: அண்ணனோட அக்கா மக. அவன் நடந்து வந்தா
0: நம்ம பஸ் ஸ்டாண்டு பல பல வழக்கம்.
1: அண்ணனோட பச்சை அது பறந்து வந்தா.

0: இந்திரன் கெட்டது பொன்னாலே, அந்த சந்திரன் கெட்டதும் பொன்னாலே, நம்ம அண்ணனு கெட்டது எதனால எதனால.
1: சின்ன

இரவின் மடியில் நிகழ்ச்சிகள் இதுவரை மெல்ல திறந்தது கதவு, அம்மன் கோவில் கிழக்காலே, கடலோர கவிதைகள் ஆகிய படங்களிலிருந்து பாடல்கள் கேட்டீர்கள்.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 100.1 MHz ஆகாஷ்வாணி சென்னை எஃப்எம் கோல்டு.
1: நெஞ்சம் மறப்பதில்லை நிகழ்ச்சியை வழங்கி கொண்டிருப்பது 100.1 MHz எஃப்எம் கோல்டு அலைவரிசை. இதில் முதலாவதாக நாம் கேட்கவிருப்பது இதய வீணை திரைப்பட பாடல்களை. டி எம் சவுந்தரராஜன், பி சுஷிலா ஆகியோர் குரல்களில் ஒலிக்க வருகிறது.

ஒழித்த பாடலை பாடியவர் டி எம் சவுந்தரராஜன். ஒழிக்கவிருக்கும் பாடலில் பாடலை பாடியவரும் அவரே. இதயவினை திரைப்பட பாடல்களை கேட்டுக்கொண்டிருக்கிறோம். வாளியின் வரிகளில் சங்கர் கணேஷ் இசையில் உருவான திரைப்படத்தின் பாடல்கள் அடுத்து வருகிறது.

ஒலித்த பாடலை பாடியது பி. சுஷிலா. அடுத்ததாக ஒலிக்க வரும் பாடல் வெள்ளி விழா திரைப்படத்திற்காக எல்.ஆர். ஈஸ்வரி பாடிய பாடல்.

ஒழித்த பாடல் வெள்ளி விழா திரைப்படத்திற்காக எம் விஸ்வநாதன் பாடிய பாடல். அடுத்ததாக ஒழிக்க வருவது வசந்த மாளிகை திரைப்படத்திற்காக பி. சுஷீலாவின் குரலில்

இதுவரை நெஞ்சம் மறப்பதில்லை கேட்டீர்கள். வழங்கியது 100.1 MHz FM கோல்டு அலைவரிசை. அடுத்ததாக ஒழிக்க வருவது ஹிந்தி மற்றும் ஆங்கிலத்தில் செய்திகள். இன்னும் சில நொடிகளில் டெல்லி அஞ்சல்.

0: An Indian parasatic Saira Janki ready introduction to clinch the men's doubles title at the China Masters in Shenzhen yesterday. The victory marks the duo's second title of the season. And that is the end of this news bulletin.
1: Akashvani Chennai Neram Nangamani Patanimida 100.1 MHz FM Gold அலைவரிசையில் பொங்கும் மங்களம். இன்றைய பொங்கும் மங்களம் நிகழ்ச்சியில் ஸ்ரீபெரும்புதூர் ஜி நாகேஷ் அவர்களின் நாகஸ்வர இசை கேட்கலாம். மேல்சங்க குப்பம் ஜி முனுசாமி அவர்கள் தவில். நிகழ்ச்சியின் முதலாவதாக காலஹரண சுத்தசாவேரி ராகம் ரூபகதாளம் தியாகராஜர் கீர்த்தனை.

அடுத்ததாக ஆனந்த நடமாடுவார், பூர்வி கல்யாணி ராகம், ரூபக தாளம், நீலகண்ட சிவன் பாடல்.

நிகழ்ச்சியின் நிறைவாக கதி எனும் நடபைரவி ராகம் ஆதிதாளம் டி மகாதேவன் கீர்த்தனை நாம் கேட்டுக்கொண்டிருக்கிறோம். ஸ்ரீ பெரம்புதூர் ஜி நாகேஷ் அவர்களின் நாதஸ்வரைசை, மேலு சங்க குப்பம் ஜி முனுசாமி அவர்கள் தவில்.

இதுவரை பொங்கும் மங்களம் நிகழ்ச்சியில் ஸ்ரீபெரும்புதூர் ஜி நாகேஷ் அவர்களின் நாகசுர இசை கேட்டோம். மேலசனகுப்பம் ஜி முனுசுவாமி அவர்கள் தவில்.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 100.1 MHz ஆகாஷ்வாணி சென்னை எஃப்எம் கோல்டு.
1: இன்றைய அதிகாலை பொழுதில் நாம் கேட்கவிருப்பது பக்தி இசையுடன் ஒளி உலா வரும் புலரும் பொழுது. முதலாவதாக எம் கே தியாகராஜ பாகவதர் பாடிய பாடல், திருநீலகண்டர் திரைப்படத்திலிருந்து.

ஒழித்த பாடல் ஆதிபராசக்தி திரைப்படத்திற்காக டி எம் சவுந்தரராஜன் பாடிய பாடல். அடுத்ததாக ஒழிக்க வருவது ஜெகத்குரு ஆதிசங்கரர் திரைப்படத்திற்காக கே ஜே யேசுதாஸ் பாடிய பாடல்.

தொடர்ந்து எம்எல் வசந்தகுமாரி, டாக்டர் சீர்காழி, எஸ் கோவிந்தராஜன் ஆகியோர் பாடிய பாடலை கேட்கலாம். மீண்டும் சொர்க்கம் திரைப்படத்திற்காக.